0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நீங்க பட்ட துன்பத்தை விட அதுல நீங்க பெற்றுக்கிட்ட அனுபவம் தாங்க சிறந்தது. இன்னைக்கு புதன்கிழமை வாரத்துடைய மைய பகுதியில இப்ப நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா அது நேரத்துல ஸ்பீடா போகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். சிலருக்கு அது தோல்வி, சிலருக்கு அது பிரிவு, சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு நம்பிக்கை துரோகம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறதான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தா புரியும், அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை உடைக்கிறதுக்காக வரல, நம்மளை உருவாக்குறதுக்காக வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பட்ட

0: இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு காலையிலிருந்து மேகமூட்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பாரதியார் பிறந்த ஊர் இது, புரட்சி கவிஞர் பாரதியார் பிறந்த ஊர் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து ரெடியா வெயிட்டிங்ல இருக்குது, அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஏஆர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: விஷயம் சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இன்றைக்கான தகவலில் உங்களுக்காக ஃபஸ்ட்டு தகவலாக என்ன வந்திருக்குது அப்படின்னா, இப்போது நம்மளுடைய ஆத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு ₹31,00,000 பருத்தி வர்த்தகம் நடந்திருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி ஏலம் நேற்று நடந்திருக்குது. சுற்றுவட்டார விவசாயிகள் 1048 மூட்டைகள் கொண்ட 36.59 குவிண்டால் பருத்தியை கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரிகள் தரத்துக்கேற்ப விலையுமே நிர்ணயிச்சிருக்காங்க. குவிண்டால் பிடி ரகம் 8,069 ரூபாயிலிருந்து 10,429 ரூபாய், டிசிஹெச் ரகம் 9,089 ரூபாயிலிருந்து 10,969 ரூபாய், கொட்டு ரக பருத்தி 4,699 ரூபாயிலிருந்து 7,249 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விலை போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக

1,00,000 வரைக்குமே வந்து பருத்தி வர்த்தகம் நடந்திருக்குது அப்படின்னும். கடந்த வாரத்தை விட குவிண்டாலுக்கு பிடி ரகம் 1,170 ரூபாய், பி டிசிஹெச் ரகம் 910 ரூபாய் அப்படின் மாதிரி அதிகமாக இருக்கிறதா வியாபாரிகள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொப்பரை தேங்காயுடைய ஏலம் மீண்டும் நடந்திருக்குது. ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை தேங்காய் ஏலம் மட்டும் நேற்று நடந்திருக்குது. கிலோவுக்கு 115.55 ரூபாயிலிருந்து 141.59 ரூபாய் வரைக்குமே ஏலம் கூறியிருக்காங்க. 215 மூட்டைகளில் கொண்டு வரப்பட்ட 94.94 குவிண்டால் கொப்பரை ஏலம் 12.58 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்திருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 38 ரூபாய், உருளைக்கிழங்கு 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 44 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 45 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பூவனவாழை 40 ரூபாய், தென்வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை சொன்னது யார் அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: மின்சார தேவை அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா வேகமான டெக்னாலஜி உலகமாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் மின்சாரத்தை சேமிக்கிறதுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி என்னென்ன இடங்களில் மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, கந்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால சிவதாபுரம் பனங்காடு ஆண்டிப்பட்டி சத்யாநகர் எம்ஜிஆர் நகர் கிழக்கு வட்ட மேல்காடு கொத்தனூர் கன்னிமாரியம்மன் கோவில் செம்மன் திட்டு கணவாய்க்காடு பெருமாம்பட்டி பூசநாயக்கனூர் தும்பாலிப்பட்டி சேலத்தாம்பட்டி சுந்தர் நகர் மல்லமுப்பம்பட்டி காந்தி நகர் சித்தனூர் கக்கன் காலனி உடையார் தோட்டம் அரியாக்கவுண்டம்பட்டி காமநாயக்கன்பட்டி ராமகவுண்டனூர் எல்காட் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பூர் துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு காரணத்தினால மஞ்சுளாம்பள்ளம் மேட்டுப்பதி மூங்கில்பாடி தாத்தையங்கார்பட்டி செங்கரடு தேக்கம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேம்பட்டிதாளம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால சுமங்கலி நகர் சித்தேஸ்வரா நகர் சந்தைப்பேட்டை பூங்கா நகர் பாப்பாப்பட்டி இடங்கன சாலை கே கே நகர் சுண்டலி பெருமாள் கோயில் வேம்படிதாளம் கோட்டை புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நங்கவள்ளி துணைமின் நிலத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால நங்கவள்ளி குட்டப்பட்டி சீரங்கனூர் பூசாரிப்பட்டி வனவாசி சோரகை மல்லிக்குட்டை குள்ளானூர் வீரக்கல் மானத்தால் அரியாம்பட்டி செல்லக்கல் சூரப்பள்ளி குப்பம்பட்டி பழக்காரனூர் மாதநாயக்கன்பட்டி ஓலைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் படிக்க வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி பேலூர் துணை மின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்துகிற காரணத்தினால ரங்கனூர் சியன்பாளையம் இந்த 2 பகுதிகளை மட்டும் நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் மார்டின் காட்டேஜருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா, இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலையில ரொம்ப ரொம்ப அதிகமாயிருந்துச்சு, அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. இப்போ அந்த வகையில 960 ரூபாய் திரும்பவும் வந்துட்டு அதிகமாயிருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தங்கத்தோடைய விலை இப்போ 960 ரூபாய் வந்துட்டு அதிகமாயிருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,750 ரூபாய்க்கும் பவுனுக்கு 118,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 300 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 120 ரூபாய் அதிகமாகி 14,870 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 960 ரூபாய் அதிகமாகி 118,960 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தங்கத்தோடைய விலை அதிகமாகிறது கம்மியாகிறது, அதிகமாகிறது கம்மியாகிறது, இதே மாதிரி தான் இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இந்த வகையில் இப்போ வந்துட்டு அதிகமாக இருக்குது, தங்கத்தோட விலை கம்மியாகாமல் இப்போ 960 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,395 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 115,160 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 285,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து முட்டையோட விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதாவது ஒரு 5.40 காசுகள் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு திரும்பவுமே வந்துட்டு முட்டையோடைய விலை 5.60 காசுகள் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா அப்படின்னு. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு கிராமுக்கு 285 ரூபாய், பாருக்கு 285,000 ரூபாய் அப்படி மாதிரி குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ 5 மாவட்டங்கள்ல இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீலகிரி, ஈரோடு உள்பட 5 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க சொல்லி வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் 4 பகுதியில் நேற்று 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து லட்சத்தீவு வரைக்குமே, மகாராஷ்டிரா, உள் கர்நாடகா, கேரளா வழியாக 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது அப்படின்னும், தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டுருக்குது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுடைய இன்னைக்கு வந்துட்டு இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நம்ம சேலத்துலேயுமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது. இப்போ இன்றைக்கே கூட ஈவினிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா காலையிலேயே வந்துட்டு மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு சூரியனே லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.95 அடியாகவும் நீர் இருப்பு 40.91 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 911 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது. நேற்று முந்தானத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்துட்டு நீர் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு 911 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பிளேசி உடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இந்த ஒரு மணி நேரத்துலையுமே வந்துட்டு உங்களுக்காக நிறைய தகவல் மட்டும் ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கொளத்தூர், சத்யா நகர், பூமனூர் துணைமின் நிலையங்களில் நாளைக்கு வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. அது என்ன இடங்கள் அப்படின்னா, கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யா நகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், சிங்கிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேளமங்கலம், தானமூர்த்திக்காடு, ஊக்கம்பருத்திக்காடு, சுப்பிரமணியபுரம், பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், மாமரத்தூர், ஒட்டங்காடு, குறும்பனூர், சவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டைமேடு துணைமின் நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு காரணத்தினால மேட்டுப்பாளையம், செக்குமேடு, மூங்கத்தூர், சின்னப்பிள்ளையூர், சின்னப்பம்பட்டி, வெள்ளாளபுரம், பாப்பாம்பாடி, அக்கரைப்பட்டி, சந்தைப்பேட்டை, கோமாளியூர், வனிச்சம்பட்டி, கச்சுப்பள்ளி, கோவலன்காடு, மட்டம்பட்டி, கண்ணந்தேரி, நத்தக்காட்டூர், கும்பைக்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த கரண்ட் சம்மந்தப்படுத்து ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணகோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம் இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஜாப் தேவைப்படுது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் அங்கே வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வந்துட்டு சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய அந்த கட்டமைப்பு இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 46, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 18 அப்படின்னு மொத்தமாக 64 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ பிடெக் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வந்துட்டு வயது வரம்பு 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை வாக் இன் இன்டர்வியூ, அதாவது டைரெக்டாக இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்துட்டு தேர்ச்சி பெற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துல வந்துட்டு இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் எஸ்சிஆர்சி தரமணி சென்னை, இந்த இடத்துல தான் வந்துட்டு இன்டர்வியூ நடக்க போகுது. என்றைக்கு அப்படின்னா, நாளைக்கு 21/5/2026 நாளைக்கு தான் வந்துட்டு இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. இதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. காலை 9 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு இந்த இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா scrc.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஐஸ்வர்யா. அவங்க வந்துட்டு ஏற்காட்டிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஐஸ்வர்யா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக நம்ம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் என்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக தில் திலீப்போடைய வாண்டட் ஒயிட் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம எல்லாருமே இந்த கோடை விழா நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேலத்தில், அது என்னன்னா ஏற்காடு ஃப்ளவர் ஷோ. அந்த ஏற்காடு ஃப்ளவர் ஷோ வந்துட்டு வர 22ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்காட்டில் 49வது கோடை விழா மலர் கண்காட்சி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 28ஆம் தேதி வரைக்குமே நடக்க இருக்குது. தோட்டக்கலைத்துறை சார்பில் அண்ணா பூங்காவில் மலர் காட்சி, பழம் மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட இருக்குது. அதே மாதிரி வண்ண மலர்களால் பல்வேறு வடிவமைப்புகள், வண்ண மலர் தொட்டிகளால் மலர் காட்சிகள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்ல பிராணிகள், அதாவது நாய்க்குட்டிகளாக இருக்கு இல்லையா, அதோடைய கண்காட்சிகள், அதுக்கப்புறமா கலை பண்பாட்டுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுமே வந்துட்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்கீங்க என்ன அப்படின்னா, வங்கி கணக்குகள், கிரெடிட் கார்டுகளை மற்றும் முதலீட்டு கணக்குகள் வந்துட்டு சாட்ஜிபிடி கூட இணைக்கக்கூடிய வகையில் சாட்ஜிபிடி ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இந்த செயலி வந்துட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. பயனர்களுடைய நிதிச்சூழலை ஆய்வு செஞ்சு முதலீடு

திட்டமிடுவது, வீண் செலவுகளை குறைப்பது போன்ற ஆலோசனைகளை இது வழங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. அதாவது ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சுனே அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படி மாதிரி நிறைய வந்துட்டு டெக்னாலஜி ரிலேட்டடாக விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன் அவங்க கூட. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா, அதிகப்படியான துரித உணவு எடுத்துக்கொள்வது காரணம் விரைவாக சமைப்பதாலா அல்லது அதன் ருசிக்காகவா? அதிகப்படியான துரித உணவு எடுத்துக்கொள்வதற்கு காரணம் விரைவாக சமைப்பதாலா அல்லது அதன் ருசிக்காகவா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தாலுமே அதேமே நம்ம இல்லையே எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் மார்டின் காட்டேஜருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் வர 22ஆம் தேதி வந்துட்டு வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் கோரிமேட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வர 22ஆம் தேதி காலையில் 10:00 மதியம் 2 வரைக்குமே வந்துட்டு நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 8ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரைக்குமே பயின்றக்கூடியவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, பொறியியல் மற்றும் செவிலியர் உட்பட தொழிற்கல்வி பயின்றவர்களுமே பங்கேற்கலாம் அப்படின்னும் விரும்பக்கூடிய வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், வேலை நாடுநர்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில் பதிவு செஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா jobfairmccsalem@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகமாகவோ அப்படின்னா 04-27-24-017-50 அப்படிங்கிற இந்த தொலைபேசி நம்பர்லேயோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா செந்தமிழ் செல்வன் அவங்க வந்துட்டு பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவங்க நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே வந்துட்டு செம்ம சூப்பராக வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன விஷயங்களாக வந்துட்டு நீங்கள் பெருசாக வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பாருங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 9 ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9 7 8 7 7 0 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்களுமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்னைக்கு 8:30 நமக்குள் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரெடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. இன்றைக்கான தலைப்பு என்னென்னா, அதிகப்படியான துரித உணவு எடுத்துக்கொள்வதற்கு காரணம் விரைவாக சமைப்பதாலா அல்லது அதனுடைய ருசிக்காகவா? அதிகப்படியான துரித உணவு எடுத்துக்கொள்வதற்கு காரணம் விரைவாக சமைப்பதாலா அல்லது அதன் ருசிக்காகவா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8:30 நம்குற நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பாரதியார் பிறந்த ஊர் எது, பாரதியார் பிறந்த ஊர் எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்திலிருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தகாப்பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், புனிதவதி அக்கா வந்துட்டு எம் பள்ளப்பட்டி பகுதியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், சித்ரா அக்கா அன்னூர்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முகிலன், லக்ஷிகா, மாரிமுத்து, சுபாஷ், தர்னிஷா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன, 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். மைடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட பேசிட்டு ஜாலியாக விளையாட வந்துட்டேன் திவாகர். இந்த ஒரு சூப்பரான நாளில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக சத்தலான நாளாக வேறு லெவல் நாளாக போகணும்னு சொல்லுகிறேன். இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு சமையான சூப்பரான விளையாட்டு தான் விளையாட போகிறோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் வந்து வாகை சுடவால விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தானே தெரியுமா, கால் பண்ணணும். 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட விளையாடலாம். இப்போ வந்து ரொம்ப நேரம் தாமதிக்காமல் நான் இன்றைக்கான விளையாட்டோட பேர் என்னன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கான விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி தான். இந்த வார்த்தை விளையாட்டை எப்படி திவாகர் விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 2-4 வார்த்தையை சொல்லுவேன், சின்ன சின்ன வார்த்தையை சொல்லுவேன். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு என்கிட்ட 2 வார்த்தை இல்லை 4 வார்த்தையாக சொல்லணும். அந்த வார்த்தை குட்டி குட்டியாக கொடுக்குற வார்த்தையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னொரு வார்த்தையாக நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். உதாரணத்துக்கு, பூ வாசம் தோட்டம் மண் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பூ வாசம் தோட்டம் மண் அப்படின்னு சொல்கிறேன்னா, பூ தோட்டம் மண் வாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நான் பிரித்து பிரித்து கொடுப்பேன், அதை நீங்கள் கரெக்டாக சேர்த்து ஒரு வார்த்தைகளாக சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேலண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கம்ண்ணா. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: வார்த்தை விளையாட்டு, இடம் மாறி இருக்கிற வார்த்தைகளை ஒன்னா போட்டு ஒரு வாக்கியமா சொல்லணும்.
1: ஆமாங்க, விளையாண்டுருவோமா?
2: சரிங்க.
1: மலை, வில், வான், நீர். மலை, வில், வான், நீர்.
2: வானத்திலிருந்து மழை பெய்தது, வானவில் தோன்றியது, மலை.
1: சூப்பர், அவ்வளவுதான். வானத்திலிருந்து நீர் ஒண்ணு விட்டீங்க.
2: அதுதான், மழை பெய்து நீர் ஒடிந்து ஓடியது, வானத்தில் வானவில் தோன்றியது.
1: நீங்க இதை சேர்த்து சொன்னாலே 2 வார்த்தை வந்துடும். நான் மழை நீர் வானவில்னு சொன்னாலே போதும்.
2: சரி சரி,
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால நீங்க ரொம்ப நன்றி மாணிக்கம்ண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம்ண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இதே போலவே விளையாடணும்னு நினச்சிக்கணும்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கறவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 2-6 வார்த்தை சொல்லுவேன், அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையை என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் திவாகர், சேலம் பெரும்பாலையில
1: இருந்து எழிலரசி. எழிலரசி அக்கா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நேற்று நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க எழில அக்கா. நீங்க அங்க
2: நல்லா இருக்காங்க? எல்லாருமே
1: சூப்பரா அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கான வார்த்தைகள் மண், வீடு, பானை, விளக்கு, வாசல், தெரு. இன்னொரு டைம் சொல்றேன், மண், வீடு, பானை, விளக்கு, வாசல், தெரு. இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா 6 வார்த்தை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா 3 பெரிய பெரிய வார்த்தைகள் வரும்.
2: மண்பானை.
1: சூப்பர் அக்கா. ஓகே.
2: வாசலில் விளக்கு.
1: வாசலில் விளக்கு எப்படிக்கா வரும்? சரி, வாசலில் விளக்கு சொல்லிட்டீங்கன்னா உன் மீதி தெரு வீடு.
2: வீட்டு வீட்டு வாசல். வீட்டு வாசல்.
1: சூப்பர் அக்கா.
2: விளக்கு, தெரு விளக்கு.
1: தெரு விளக்கு. அற்புதம் அற்புதம் அக்கா, அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி. வேற ஏதாவது

0: வேற யாருக்காவது வழி வரலாம்க்கா. இன்னொன்னு சொல்லவா? ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை பாட்டு குரல் இசை கச்சேரி. பாட்டு குரல் இசை கச்சேரி. பாட்டு குரல் இசை கச்சேரி.
1: குரல் இசை, குரல் இசை, பாட்டு கச்சேரி.
0: சூப்பர் சூப்பர் எல்லில கருமையால எனக்கு ரொம்ப நன்றி அக்கா.
1: ஓகே நன்றி திவா, நன்றி திவா,
0: பாய் பாய். பாய் பாய் அக்கா, பாய். நம்ம எழிலக்கா கால் பண்ணி சிறப்பாக சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இதை பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு. உங்ககிட்ட 4 வார்த்தை சொல்லுவேன். அந்த 4 வார்த்தையை வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் 2 வார்த்தையை என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் ருக்குமணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?

0: சரி பாட்டி, உங்க குரல் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது. இப்ப கரெக்டா கேக்குது பாட்டி. சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம
1: ஒரு வாரத்துக்கு
0: பாட்டி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி, விளையாண்டுருவோமா பாட்டி? யோசிச்சு சொல்லுங்க பாட்டி, அப்புறமா இப்ப விளையாண்டுலாம். ஓகே, உங்களுக்கான நாலு வார்த்தைகள் இரவு, பகல், நேரம், வெளிச்சம். இரவு, பகல், நேரம், வெளிச்சம்.
1: பகல் நேரத்துல வெளிச்சம் தெரியும், இரவுல வெளிச்சம் குறைவா இருக்கும்.
0: பாட்டி அந்த மாதிரி இல்ல பாட்டி, இந்த நாலு வார்த்தை சொல்லிருக்கனா அதுல ரெண்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு வார்த்தை கிடைக்கும். உதாரணத்துக்கு பகல் வெளிச்சம், இரவு நேரம்
1: அப்படின்னு.
0: சரி, உங்களுக்கு நான் வேற சொல்லவா? ஆடு மேய்ச்சல், மலை காடு. ஆடு மேய்ச்சல், மலை காடு.
1: அப்படி சொல்லுவோமா?
0: அப்படி இல்ல பாட்டி, ஆடு மேய்ச்சல், மலைக்காடு நீங்க சேர்த்து சொல்லணும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணுங்க பாட்டி, ரொம்ப நன்றி. இல்ல பாட்டி, இவங்க ஸ்டீல் பிளான்ட், இவங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட நேரா இருக்காங்க. அது தெரியல பாட்டி, இவங்க ஸ்டீல் பிளான்ட் பாட்டி. நன்றி பாட்டி, நன்றி. தாதுகா பாட்டியில் இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பராக விளாண்டிங்க பாட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. அவங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அருமையான பாட்டு தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களை. மீண்டும் பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் நின்று நிறைய நேர்கள் கூட விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் நம்ம அருமையான ஒரு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் 4 வார்த்தை குட்டி குட்டி வார்த்தை தருவேன், அதை வச்சு நீங்கள் 2 பெரிய வார்த்தை என்கிட்ட சொல்லணும், புரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு கதை சொல்லக்கூடாது. 4 குட்டி குட்டி வார்த்தை தருவேன், அதை வச்சு நீங்கள் பெரிய பெரிய இதாக 2 வார்த்தையை சொல்லணும், சேர்த்து சொல்லணும். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும், சேர்த்து சொல்கிற விளையாட்டு தான் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இது பார்க்குறேன் கூட சாலி விளையாடலாம். இப்போ நம்ம கூட வந்து ஒரு சிறப்பான நேர், அன்பான நேர் விளையாடுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. அவர் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர். அன்பான இனிய சோனா தொகுப்பாளர்களுக்கும் சோனா கேட்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இனிய அன்பான காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். சதீஷன், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர் சூப்பரா இருக்குமா? 10th ரிசல்ட் பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேசி தொடர்ந்து பாத்துட்டே இருக்கேன். பாத்தி விளையாட்டு
1: விளையாண்டுருவோம். விளையாண்டுருவோமா?
2: ஆமா ஆமா.
1: ஓகே, உங்களுக்கான சொற்கள் சூரியன், உதயம், மாலை, நேரம்.
2: ரிபீட் பண்ணுங்க.
1: சூரியன், நேரம், மாலை, உதயம். சூரியன், நேரம், மாலை, உதயம்.
2: சூரியன் காலை நேரம், மாலையில்
1: இல்ல, நான் சொன்ன வார்த்தைகளை வச்சுதான் சொல்லணும். சூரியன், நேரம், மாலை, உதயம் இப்படி எல்லாம் கலந்து கலந்து சொல்லிருக்கா. நீங்க எப்படி சொல்லணும்னா, சூரிய உதயம் மாலை நேரம் அப்படி சொல்லணும். ஆமா, என்ன பண்றது? ஓகே, இன்னொன்னு சொல்றேன். பழம், இனிப்பு, கடை, சாறு. பழம், இனிப்பு, கடை, சாறு.
2: பழம், இனிப்பு, கடை, சாறு.
1: ஆமா,
2: இத வந்து சேர்த்து சொல்லணும்.
1: ஆமா, சேர்த்து சொல்லணும். ரெண்டு வார்த்தையா சேர்த்து சொல்லணும். பழம், இனிப்பு, கடை, சாறு. அப்படி.
2: ஓகே.
1: சொல்லுங்கண்ணா.
2: இனிப்பு பழம்.
1: இனிப்பு பழம்னு வராது. பழம், இனிப்பு,
2: பழம், இனிப்பு, பழம், இனிப்பு.
1: விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் தான் இப்போ வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட பழம், சாறு, இனிப்பு கடை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா, ரெண்டு ரெண்டு வார்த்தையாக சேர்த்து பெரிய வார்த்தையாக ரெண்டு சொல்லணும். பழச்சாறு, இனிப்பு கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறேன் கூட விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, சூப்பரா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தீபா. எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை பொழுது உங்களுக்கு?
0: அற்புதமா போயிட்டு இருக்கண்ணா, அருமையா போயிட்டு இருக்கு.
1: மழையெல்லாம் வந்ததா தீபா? நிதி
0: மழை வந்ததுன்னா தூரல் மட்டும் தான், ரொம்ப அதிகமா இல்ல.
1: சரிங்கண்ணா,
0: சரி சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு தெரியுமா? சூப்பர் சூப்பர், அருமையா ரொம்ப நன்றி அண்ணா. இன்னொன்னு வேணுங்களா? சரிங்க அண்ணா, உங்களுக்காக இன்னொன்னு. தீபம், இரவு, வெளிச்சம், திருவிழா. தீபம், இரவு, வெளிச்சம், திருவிழா.
1: தீப திருவிழா, இரவு, வெளிச்சம்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
1: Thank you, thank you தீபா. சூப்பரா, ஹாப்பியா மீட்டம். பை
0: பை அண்ணா, பை. காட்பாடியில இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடல் கேட்டு வாங்க மக்களே, அதுக்கப்புறம் மீண்டும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 4 வார்த்தை சொல்லுவேன், அந்த 4 வார்த்தையை சேர்த்து நீங்கள் 2 வார்த்தையாக சொல்லணும். சேர்த்து சொல்கிறது தான் அது, சேர்த்து எழுதுக மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சேர்த்து சொல்கிறது. 4 சின்ன சின்ன வார்த்தையை சொல்லுவேன், அதை நீங்கள் சேர்த்து ஒரு 2 வார்த்தையாக என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைந்திருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். கோவிந்தசாமி, எப்படி இருக்கீங்க? குழந்தை தாய் சிரிப்பு மடி, குழந்தை தாய் சிரிப்பு மடி, குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு தெரியுமா? வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட சின்ன சின்னதாக ஒரு 4 வார்த்தையை சொல்லுவேன், அதில் 2 வார்த்தையை சேர்த்து பெருசாக 2 வார்த்தையை நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு வாழை சாப்பாடு விருந்து இலை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். வாழை இலை சாப்பாட்டு விருந்து, விருந்து சாப்பாடு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான், இப்படி தான் விளையாடணும். நீங்கள் நான் கொடுக்குற வார்த்தைகளை சேர்த்து சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த சேர்த்து சொல்லுங்கள் விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, நீங்கள் பேசுறது சரியாக கேட்க மாட்டேங்குது. இப்போ கேட்குது அண்ணா. சூப்பர் பாஸ்கரண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
6: ஆமாங்க
2: விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை கடின பெரிய உழைப்பு பலன். கடின பெரிய உழைப்பு பலன். சூப்பர் சூப்பர் பாஸ்கர் அண்ணா, அருமையா இல்ல, ரொம்ப நன்றி அண்ணா,
6: நன்றி.
2: டக்குன்னு சொல்லிட்டாரு, ரெண்டே ரெண்டு முறை தான் கேட்டாரு, டக்குன்னு சொல்லிட்டாரு. இதுதான் சூப்பரா விளையாண்டு பாஸ்கர் அண்ணா, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு சுவாரஸ்யமான இந்த விளையாட்டை விளையாடுவோம் நிறைய நேர்கள் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மண்ணின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு அருமையான வார்த்தை விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தை விளையாட்டு எப்படி திவாகர் விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 4 வார்த்தையை சொல்லுவேன், சரிங்களா? 4 வார்த்தையை சொல்லுவேன், சின்ன சின்ன வார்த்தையாக இருக்கும் நாலுமே. அந்த 4 வார்த்தையை வச்சு நீங்கள் என்கிட்ட 2 பெரிய வார்த்தையாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்ருக்கோம். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், குரல் வானொலி அலை நிலையம். குரல் வானொலி அலை நிலையம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குரல் அலை வானொலி நிலையம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 4 வார்த்தையை பயன்படுத்தி நான் ஒரு வரியாக சொல்லணும், ஒரு கதையாக சொல்லணும் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒரு 4 வார்த்தையை சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்கிட்ட 2 பெரிய வார்த்தைகள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான நேயர்கள் கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் என்னுடன்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு செமையான சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட ஒரு 4 சின்ன சின்ன வார்த்தைகள் கொடுப்பேன், அதை வச்சு நீங்கள் சேர்த்து 2 பெரிய வார்த்தையாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க அந்த நேர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
6: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, நான் அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: உங்களுக்கான
6: வார்த்தை மண்டபம், மலர், அலங்காரம், திருமணம். மண்டபம், மலர், அலங்காரம், திருமணம்.
7: திருமணம், மண்டபம்,
6: சூப்பர் அண்ணா. அண்ணா திருமண மண்டபம், திருப்பூர் மாவட்டத்தில இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கிறதுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்பி டின்னரை வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேர் கூட விளையாண்டுட்டு போகலாம். நான் அவளை காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த நேரும் இப்போ விளையாடுறதுக்காக காத்துட்ருக்காரு. அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் திவாகர்.
2: வணக்கம் ராஜஸ்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா. நானும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
3: தெரியும்.
2: விளையாடுவோமா?
3: கண்டிப்பா.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை மேடை வேல் பேச்சு வெற்றி. மேடை வேல் பேச்சு வெற்றி.
3: மேடை பேச்சு வெற்றி வேல்.
2: சூப்பர் ராஜஸ்கண்ணா, அருமையா இருக்கீங்க. நன்றி அண்ணா.
3: நன்றி, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி.
2: நன்றி அண்ணா. ராஜஸ்கண்ணா நாட்டமங்கலத்துல இருந்து கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, இன்றைக்கி நிறைய நேர்கள் ரொம்பவே உற்சாகமாக அற்புதமாக அசத்தெலாம் விளையாண்டிங்க. விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரியே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி மாதிரியே நீங்கள் எப்பயுமே இதே மாதிரியே கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டோம். அதாவது என்னென்னா, உங்கள்கிட்ட நான் 4 வார்த்தையை சொல்லுவேன், சின்ன சின்ன வார்த்தையாக சொல்லுவேன், அதை நீங்கள் சேர்த்து வச்சு 2 பெரிய வார்த்தையாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டோம். நிறைய நேர்கள் ரொம்ப ஜாலியாக என் கூட பேசிகிட்டே விளையாண்டிங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள், அதாவது இன்னைக்கு வாகை சுடா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9887707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரான விளையாட்டாக கொண்டு வாங்கி இது வாக்கர் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். பாட்டு வருது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசை மேலேயோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது அலமாரியிலையோ இல்லைனா ஜன்னல் பக்கம் ஏதாவது திட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையோ ஏதாவது குட்டியாக நம்ம செடி வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன ஐடியா சொல்ல வரேன் அப்படின்னா, வீட்டில் மேசைக்கு மேலே மரம் வளர்க்கலாம். சீனாவில் துவங்கின போன்சாய் மரம் வளர்ப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. மரங்கள் இயற்கையின் அரிய வரங்களா கருதப்படுது. அதுல அழகையும் உயிர் சூழலையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான சிறந்த வழிகள்ல ஒன்னா போன்சாய் மர வளர்ப்பு கலை விளங்குது. பெரிய அளவுல வளரக்கூடிய மரங்கள்ல சின்ன அளவுல கட்டுப்படுத்தி இயற்கை தோற்றத்தோட அழகா வளர்க்கறது இந்த கலையின் முக்கிய சிறப்புன்னு சொல்லலாம். போன்சாய் அப்படின்றது ஜப்பான்ல பிரபலமான கலை அப்படின்னாலுமே அதனுடைய தொடக்கம் சீனாவில சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டதா கூறப்படுது. ஆரம்பத்துல மருத்துவ மூலிகைகளை பாதுகாக்கிறதுக்கும் அழகுக்காகவும் அழகிற்கான நோக்கத்திலையும் வந்து இந்த முறையில மரங்கள் சின்ன பாத்திரங்கள்ல வளர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த கலை ஜப்பானுக்கு பரவி உலகம் ஃபுல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. தமிழகத்திலயும் இப்ப பார்த்தோம்னா பலர் வந்து போன்சாய் மர வளர்ப்புல ஆர்வம் காட்டி வராங்க. சின்ன இலைகள் கொண்ட சீக்கிரமாவே வடிவமைக்க கூடிய மரங்கள் இதுக்கு தேர்வு செய்யப்படுது. ஆல், அரசு, வேம்பு, புலி, நாவல், கொன்றை போன்ற உள்நாட்டு மரங்களோட ஜப்பானீஸ் மேபிள், போனிடேல் ஃபார்ம் போன்ற வெளிநாட்டு மரங்களும் வளர்க்கப்படுது. போன்சாய் மரங்களை வளர்க்கறது சுலபமான செயல் இல்லைங்க. சின்ன தொட்டிகள்ல செங்கல் துண்டுகள், மண்ணு, மக்கிய சாணம், இலை, மட்கு போன்ற இயற்கை பொருட்கள் நிரப்பப்பட்டு வேர்கள் வெட்டப்பட்ட மரக்கன்றுகள் நடப்படுது. மரங்கள் அதிகமா வளராம இருக்க அதோட வேர்கள் மற்றும் இலைகள் அடிக்கடி வெட்டி பராமரிக்கணும். இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய போன்சாய் மரங்கள் வீட்டுக்கு இயற்கை அழக கூட்டுறதோட மன அமைதியையும் தரதா நம்பப்படுது. இதன் காரணமா போன்சாய் கலை உலகம் ஃபுல்லாவே நாளுக்கு நாள் அதிகரிச்சு வரக்கூடிய ஒரு சிறப்பு தோட்டக்கலை முறையா உருவெடுத்திருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ்ல கூட இந்த மாதிரி போன்சாய் மரங்களை வந்து டேபிள்ல வந்து வச்சுக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எப்பயாச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த போன்சாய் மரங்கள்ல கொஞ்சமா சூரிய ஒளி படுற இடத்துல வச்சுட்டு திரும்பவும் நம்ம உள்ள கொண்டு போய் வச்சுக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தேவையில்லைன்றாங்க. ஆனா சும்மா அந்த மண்ணை வந்து ஈரப்படுத்துறதுக்காக லைட்டா அப்படியே வந்து நம்ம ஊத்தலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாங்க. வாங்க பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: காஞ்சத்தீனி அப்புறம் கான்சன்ட்ரேட் ஃபீட் சொல்லக்கூடிய புண்ணாக்கு தவிடு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூணையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க. எல்லாரும் தனித்தனியாக போடுவாங்க. தனித்தனியாக போடுறப்ப என்னன்னா அது வந்து செரிமானம் பண்றப்ப ரூமன்ல அசிடோசிஸ்னு ஒன்று கிரியேட் ஆகுங்க, அதுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து மூணையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். நீங்களே பார்ப்பீங்க, எல்லா மாடு படுத்துட்டு இருக்கு, ஆனால் முன்னாடி ஏகப்பட்ட ஃபீட் இருக்கு, அது வேணுன்றப்ப வந்து சாப்பிட்டு பண்ணுவீங்களேன். அதுக்கு எப்போ ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு எப்போ அது அசை போட்டு மீதி தேவைப்படுதோ வந்து சாப்பிடுங்க. ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருங்க. எக்ஸஸ் ஃபீடை எடுத்துட்டு திரும்ப 4 o'clock வந்து பேலன்ஸ் ஃபீட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. சொன்ன 200 liter சொன்னீங்களா? எங்க பண்ணையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் தாங்க. 8 மணி நேரம் தான் லேபர் வேலை செய்வாங்க. அதுக்கு மேல இங்க வேலை செய்யறதுக்கு எதுவும் இல்லைங்க. ஏன்னா ஒரு சாணி எடுக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர் லேபர் இருக்காங்க, ரெண்டு பேரும் கிளீன் பண்ணிடுவாங்க. ஒரு 1 hour மில்கிங்க்கு 1 hour ஃபீடு போடுறதுங்க. வெளியில வந்து போய் தட்டு இருக்கிற வேலை கிடையாதுங்க. ஏன்னா நாங்க ஒட்டுக்கா வந்து ஒரு 6 months தேவையான சைலேஜ் வந்து ஸ்டாக் வச்சுக்கிறோம் அப்படின்றனால எங்களுக்கு வந்து இந்த வேலை கம்மியாகுதுன்னு வைங்களேன். டெய்லி லேபருக்கு வந்து இப்ப மழை, இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு, 12 மணிக்கு மேல லேபரும் போய் வேலை செய்ய முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 11:30 முடிச்சுட்டு போயிருவாங்க. திரும்ப 5 மணிக்கு வந்து மில்க் கறந்துட்டு ஃபீட் போட்டு போயிருவாங்க. ரெகுலரா ஒரு ரொட்டைன் தான் இருக்குங்க. ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசா வேலை இருக்காதுன்னு வைங்களா. 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய எங்க வேலையும் இல்லைங்க. மோஸ்ட்லி மிஷின் வச்சிருக்குங்க, பால் கறக்கிறதுக்கு மிஷின் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீனி போடுறதுக்கு TMR மிஷின் இருக்குங்க. எல்லாமே ப்ராப்பரா சாப் பண்றதுக்கு நம்ம சாப் கட்டர்ஸ் இருக்குங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து மெட்டீரியல் தலைக்கு மேல தூக்க தேவையில்லைங்க. தள்ளு வண்டி இருக்குங்க, அதுல எல்லாமே ஃபீடை கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி கொட்டிக்கலாம்னு வைங்களா. அதிகமான உடல் உழைப்பை குறைக்கிறப்ப லேபர் ரீடைன் ஆகுறாங்க. பெரிய பிரச்சனை வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து லேபர் ரீடைன் ஆகுறதாங்க. அது எங்களோட இதுல இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறப்ப எங்களுக்கு குறையுதுன்னு வைங்களா, லேபர் வந்து ரீடைன் ஆகுறாங்க எங்களுக்கு.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வேலை செய்யறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப நாங்க வேலைகளை சரியான முறையில பிரிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்கும் சிரமம் இருக்க கூடாது இல்லைங்களா. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வேலை செய்வாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நன்மையை போற்று எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: தெரிஞ்சவங்க எல்லாருமே
3: கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க பத்மாவதிக. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வெள்ளக்கல் பட்டியில இருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையில இருந்து செல்வம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மண்ணோட தன்மை எந்த மாதிரியான சமயத்துல லூஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும் என்னன்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்.
7: இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து 1% அங்ககரிமமே மண்ணுல வந்துச்சுனாவே ஒரு உழவு மழை, ஒரு மழை ஒரு முறை நமக்கு தோட்டத்துல மழை பெய்யுதுன்னா ஒரு உழவு மழை 1 inch மழைன்னு வச்சுங்களேன். அந்த 1 inch மழை பெய்யும் போது 1 acre ஏரியாவில 165,000 liter தண்ணிய உள்வாங்கும் தன்மை வந்து அந்த மண்ணு கிடைச்சிடும். சோ அந்த அளவுக்கு மண்ணோட மெதுவெதுன்னு அந்த ஸ்பாஞ்சிஸ் தன்மை உருவாயிடும். அப்ப பெர்குலேஷன் சொல்லுவாங்க, பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சாயலுக்கு உண்டான அந்த பெர்மியபிலிட்டி அதிகமாயிடும். சோ அங்கக கரிமம் தான் ரொம்ப முக்கியம். அதனால அதை நோக்கி தான் எங்க பயணத்தை எடுத்துட்டு போறோம். அதே போல விவசாயத்துல நமக்கு லாபகரமா விவசாயத்தை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சப்ப வந்து பல பயிர் சாகுபடி தான் அது லாபமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுக்கு பயிர்ல நம்மளது மெயினா வந்து பாக்கு வச்சிருக்கோம். பாக்குல வந்து பார்டரா தென்னை இருக்கு, அதுக்குள்ள உள்ள வந்து இப்ப மிளகு சமையலில் மிளகும் வந்து சக்சஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பரிச்சார்த்த முறையில முதல்ல 20 செடி நம்ம தோட்டத்துல வச்சோம். பன்னீர் 1 வெரைட்டி இப்ப எனக்கு பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க, அந்த பன்னீர் 1 தான் வச்சிருக்கோம். இதோட ஈல்டும் நல்லா வந்துட்டு இருக்கு. வந்து இதை பார்த்துட்டு இப்ப பன்னீர் 2 வந்து நிழல் தாங்கி வளரும் ரகம் அப்படிங்கறதுனால பன்னீர் 2 பன்னீர் 5 இப்ப உள்ள வச்சிருக்கோம். அது இல்லாம நாட்டு ரகமா இருக்கிற கரிமுண்டாவும் வச்சிருக்கோம். இந்த 4 இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த செடி வந்து பன்னீர் 1 ஈல்டுக்கும் வந்திருக்கு, காரத்தன்மையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இந்த பெப்பரின் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு. இயற்கை முறையில நம்ம செய்யறதுனால காரமும் நல்லா இருக்கு, அந்த பெப்பரின் நல்லா இருக்கு. நன்றிங்க.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிழல் தாங்கி வளரக்கூடிய சாகுபடி ரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை முறையில பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நுணுக்கமான விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம வந்து சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாயம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னா ஆச்சரியமா தாங்க இருக்கு. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
2: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
1: இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய முனைவர் மீனா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விதை நேர்த்தி செய்யறதுனால நோயை எந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும்.
2: விதை நேர்த்தி செய்வதற்கு ட்ரைகோடமா விருடி 4 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் கலந்து விதை நைவேத்தி செய்வதால் இந்த நோயை நாம் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக பார்த்தா டிக்கா இலை புள்ளி நோய். இந்த நோய் நிலக்கடலையில் தோன்றும் முக்கிய நோய் டிக்கா இலை புள்ளி நோய். இதில் 2 வகையான இலை புள்ளி நோய்கள் உள்ளன. 1 முன் பருவ இலை புள்ளி நோய், 2வதாக பின் பருவ இலை புள்ளி நோய். இந்த நோய் பார்த்தோம்னா செர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூசணத்தினால உண்டாக்கிறது. இந்த 2 புள்ளி நோய்களும் சேர்ந்து ஒரே சமயத்தில் அமைந்தால் 100% வரை இழப்பு உண்டாகும். இலைப்புள்ளி தனியாக பாதித்தால் 30% பாதிப்பை உண்டாக்கும். இந்த நோய் தாக்கிய இலைகள் மேல் ஒரு வட்டமான கருமை நிற புள்ளிகள் தோன்றும். சிறிது காலம் கழித்து இந்த புள்ளிகள் எல்லாம் விரிவடைந்து ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவமாக மாறும். கரும் பழுப்பு நிற புள்ளிகளை சுற்றி ஒரு மஞ்சள் நிற வளையம் காணப்படும். இதுவே முன்பருவ இலைப்புள்ளி நோயின் அறிகுறியாகும். அடுத்தபடியாக பின்பருவ இலைப்புள்ளி நோய். இந்த நோய் விதைத்த ஒரு 40 முதல் 50 நாட்களில் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த நோயோட இலைப்புள்ளிகள் பார்த்தோம்னா சிறியதாக இருக்கும். இந்த புள்ளிகள் கரும் பழுப்பு அல்லது கருமை நிறத்தில் இருக்கும். இந்த புள்ளிகளை சுற்றி மஞ்சள் நிற வளையம் இந்த நோயில் காணப்படாது. இதுவே முன்பருவ இலைப்புள்ளிக்கும் பின்பருவ இலைப்புள்ளி நோய்க்கும் உள்ள வேறுபாடு. புள்ளிகள் இலைகளில் தோன்றினாலும் இலை காம்பு, தண்டு, பூக்காம்பு ஆகிய பகுதிகளுமே இந்த நோய் உண்டாகும். பூக்கும் பருவத்திலிருந்து அறுவடை வரையில் இந்த நோயின் தீவிரம் அதிகமாக காணப்படும். நோய் தாக்கிய இலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். பூ காம்புகளும் தாக்கப்பட்டு காய் பிடிப்பதும் குறைந்துவிடும். இந்த இலைப்புள்ளி நோய் பரவுவதற்கு என்ன சூழ்நிலை வேண்டும் என்றால் 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் மற்றும் 90% அதிகமான ஈரப்பதம், மண்ணில் சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த இலைப்புள்ளி நோய் அதிக அளவில் உண்டாகும். இந்த நோய் பரவும் முறை பார்த்தோம்னா நோய் தாக்கிய நிலத்தில் உதிர்ந்து கிடக்கும் இலைகள் மற்றும் செடியின் பாகங்களில் நோய் கிருமி அதிக அளவில் காணப்படும். இந்த பூசண வித்துக்கள் நோய் தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது.
1: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இலைப்புள்ளி நோய் வந்து உண்டாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து இருந்தா இலைப்புள்ளி நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அமெரிக்கா இல்லங்க, இந்த நாட்டில் தான் இந்திய மாம்பழங்களுக்கு அதிக மவுசுன்னு சொல்றாங்க. எந்த நாடு தெரியும்?

இந்தியா மாம்பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அல்போன்சா, பங்கனபள்ளி, மல்கோவா மற்றும் தோத்தாபுரி போன்ற மாம்பழ வகைகள் உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமானதுன்னு சொல்லலாம். இந்தியா ஒவ்வொரு வருஷமும் அதிக அளவுல மாம்பழங்களை ஏற்றுமதி செய்யுது. 2024-25 நிதியாண்டுல இந்தியாவில இருந்து மாம்பழங்களை வாங்கின மிகப்பெரிய நாடு ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லலாம். மொத்த ஏற்றுமதியில சுமார் 31% ஐக்கிய அரபு அமீரகம் வாங்குது. அந்த வகையில 12,000 மெட்ரிக் டன்களுக்கு அதிகமான மாம்பழங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாம்பழங்களோட மதிப்பு சுமார் $20 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஐக்கிய அரபு அமீரகத்துல அதிக எண்ணிக்கையிலான இந்திய மக்கள் வசிக்கிறாங்க. அதனால அங்க மாம்பழங்களுக்கு தேவை பெரிய அளவுல இருக்கு. இதுக்கு இடையில இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான வலுவான வர்த்தக உறவுகள் இருக்கு. ரமலான் மற்றும் பிற பண்டிகைகளின் அப்ப அல்போன்சா உள்ளிட்ட வகைகள்ல நுகர்வு தொடர்ந்து அதிகரிக்குது. இந்திய மாம்பழங்களுக்கான 2வது பெரிய சந்தை அமெரிக்கான்னு சொல்லலாம். 2024-25 மொத்த ஏற்றுமதியில சுமார் 23% அமெரிக்கா எடுத்துட்டு இருக்கு. அல்போன்சா அல்லது ஹாப்ஸ் மாம்பழத்துக்கு அங்க அதிக தேவை இருக்கு. இந்தியர்கள் மற்றும் உயர்தர சந்தைகள்ல இந்த மாம்பழத்துக்கு நல்ல வரவேற்பும் இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அதே போல இங்கிலாந்து 3வது பெரிய சந்தைன்னு சொல்லலாம். இங்கிலாந்துல அதிக எண்ணிக்கையிலான இந்திய மற்றும் தெற்காசிய மக்கள் வசிக்கிறாங்க. அதனால மாம்பழங்களுக்கு அங்க நிலையான தேவை இருக்கு. அல்போன்சா மற்றும் கேசர் ரகங்கள் அங்க ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2024-25 இங்கிலாந்து சுமார் 10.5% ஏற்றுமதியை கொண்டிருக்கு. சிறந்த பேக்கேஜிங் மற்றும் குளிரூட்டப்பட்ட விநியோக சங்கிலி வசதிகள் காரணமா ஏற்றுமதி அதிகரிச்சு வருது. வளைகுடா நாடுகள்ல சவுதி அரேபியாவும் ஒரு முக்கிய சந்தைன்னு சொல்லலாம். அங்க ரமலான் மாதத்துல மாம்பழ நுகர்வு கணிசமா அதிகரிச்சிருக்கு. தோத்தாபுரி, அல்போன்சா மற்றும் கேசர் ரகங்கள் பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படுது. வளைகுடா பிராந்தியத்துல இந்திய ஏற்றுமதிக்கான 2வது பெரிய சந்தை இதுதான் அப்படின்னு சொல்லலாம். குவைத்தும் இந்திய மாம்பழங்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாடுன்னு சொல்லலாம். அங்க பல இந்திய தொழிலாளர்களும் வெளிநாட்டவர்களும் இருக்காங்க. இதன் காரணமா மாம்பழங்களுக்கு நல்ல தேவை இருக்கு. 2024-25 5 ஏற்றுமதி சந்தைகள்ல குவைத்தும் ஒண்ணுன்னு சொல்லலாம். அல்போன்சா போன்ற ரகங்கள் அங்க நல்ல விலைய பெறுது. அண்டை நாடான நேபாளமும் இந்திய மாம்பழங்களுக்கான ஒரு பெரிய சந்தைன்னு சொல்லலாம். எல்லைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால புதிய மாம்பழங்கள் அங்க குறைஞ்ச விலையில கிடைக்குது. கனடா மற்றும் ஐரோப்பாவும் வேகமா வளர்ந்து வரக்கூடிய சந்தைகள் சொல்லலாம். கனடாவுல இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்கள் அல்போன்சா மற்றும் கேசர் ரகங்களுக்கான தேவையை அதிகரிச்சு வராங்க. ஐரோப்பாவில இங்கிலாந்து தவிர ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளும் அதிக அளவுல மாம்பழங்களை வாங்க தொடங்கி இருக்காங்க. ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளும் நல்ல தரமான மாம்பழங்களுக்கான புதிய சந்தைகளா மாறி வருது. மாம்பழங்கள் ஒரு சுவையான பழம் மட்டும் இல்லங்க, அது உலக அளவுல இந்தியாவுல நற்பெயரையும் உயர்த்தி வருதுன்னு சொல்லலாம். இது நம்ம சேலத்துக்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து நகையோட வேல்யூ வந்து ரொம்பவே பீக்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினருமே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சேலத்துல தனித்துவமான நகை வடிவமைப்புகளாலும் நம்பிக்கையாலும் வாடிக்கையாளரோட மனசை வென்ற ஒரு ஜுவல்லரி ஸ்டோரோட பவுண்டர் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி பாரம்பரியமான புதுமையான நகைகள் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, எப்படி இந்த பிசினஸ் முத முதல்ல பண்ணணும்
2: நாங்கள் வந்து 70s ஜாயின் பண்ணோம், நானும் எங்கள் பிரதரும் ஜாயின் பண்ணோம். ஸோ அப்போருந்து இப்போ ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 1945 அப்போல்லாம் வந்து நாக்கடையே ஒரு 4 தான் இருந்திருக்கும். ஊரே ரொம்ப சின்னது, ஸோ லிமிட்டட் பாப்புலேஷன். அதனால் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டாக ஈஸியாக வர முடிஞ்சது. பிகாஸ் அப்பா வந்து இஸ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் இது ட்ரெடிஷன். அதனால் வந்து எப்பயுமே தட் இஸ் ஸோ வி ஆர் ரினோன்ட் ஃபார் குவாலிட்டி அண்ட் ட்ரெடிஷன் தான். ஸோ மிக குறுகிய காலத்திலே ஒரு ஒன் ஆஃப் தி லீடிங் ஷாப்ஸ்ன்னு ஆயிடுச்சு சேலத்தில். பட் இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய தெருவுக்கு 4 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து பவுனே வந்து 15 20 தான் இருந்தது, 4 தான் இருந்துச்சு. இப்போ பவுன் 15,000 விற்கிறப்ப 200-300 கடை ஆயிடுச்சு சேலத்துலேயே. அந்த மாதிரி இருக்கு, பணத்தோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து அண்ட் மணி ஹஸ் பிகம் ஈஸியர். ஸோ அதனால் வந்து ஜுவல்லரி நிறைய ஆயிடுச்சு. பட் ட்ரெண்ட் மாறிடுது, இட்ஸ் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறதுனால வி ஹாவ் அவர் ஓன் ஸ்பெஷாலிட்டி.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது ஆரம்பத்திலேருந்தே இந்த பிஸ்னஸில் நீங்கள் இருந்ததுனால தான் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நடராஜன் சார் அவங்களோட கோல்டு ஷாப்போட பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜு. டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவை கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களா வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே நடராஜன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சேலம் ஸ்டோரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க, தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட ஜுவல்லரி பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போல இருந்து உங்களுக்கு வந்துச்சு?
3: ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா ஸ்டார்ட் பண்ண ஒரு அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு தான் நாங்கள் என்ட்ரு ஆனோம் பிஸ்னஸில். படித்து முடிச்சுட்டு நவ் இப்போ 80 வருஷம் அது கடை ஸ்டார்ட் பண்ணி 80 இயர்ஸ் ஆகிடுச்சு. 80 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ட்ரி ஆகியுமே 50 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள், பட் எப்பயுமே குவாலிட்டி தான் எங்களுடைய பேக் போன் சொல்லலாம். அந்த தரம் இருந்ததுனால மக்கள் வந்து தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுவும் சில வைரங்கள்லாம் வந்து இங்கிருந்து வாங்கிட்டு யூஎஸில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கிருந்து அவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா அங்கெல்லாமே கிரேடிங் லேபரேட்டரிஸ் ஈஸியாக இருக்குது, நம்ம அவங்க டைமண்ட்ஸை கொடுத்து கிரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு அவங்களே த லேப் பீப்புள் தெம்செல்ஸ் ஒண்டர் பரவாயில்ல இவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் கூட நடந்திருக்கு இன்சிடென்ட்ஸு. ஸோ அதனால் குவாலிட்டிங்கிறதுனால வி ஆர் கான்ஃபிடென்ட், மக்களுடைய நம்பிக்கையும் முழுமையாக பெற முடிஞ்சது. அதுதான் ஒரு ரீசன்.
1: சூப்பர் சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ சேலம் ஜுவல்லரி ஃபீல்டில் வந்து மற்ற ஸ்டோரோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஏன் தனித்துவமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: அதுதான் மெயின் வந்து தரம். தரம் சிறப்பாக இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து, ஏன்னா இது தொழில் வந்து இந்த ஹால்மார்க்கிங் இது அதெல்லாம் வந்து இப்போ சமீபத்திய வருடங்களில் வந்தது. அதுக்கு முன்னால் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி பெருசாக அரசாங்கம் எதுவும் நினைக்கல. அதனால் வந்து ஜனங்கள் என்ன குவாலிட்டியில் வேணாலும் வியாபாரிகள் விற்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த காலகட்டத்தில் அந்த குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக இருக்கணும், தரமும் சிறப்பாக இருக்கணும், ஃபினிஷிங்கும் சிறப்பாக இருக்கணும், காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தினாலும் அதை பற்றி ஜனங்கள் கவலைப்பட மாட்டாங்கங்கிற அதே பழக்கத்திலேயே வந்து பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம்ட்டேன்.
1: அதாவது தரமான தங்கத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் அதுதான் வந்து உங்களோட தனித்துவம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நடராஜன் சார் அவங்களோட கோல்டு ஷாப்பை எப்படி ஆரம்பித்தாங்க, அவங்க அப்பா காலத்துலேருந்து அதை எப்படி கொண்டு வந்தாங்க, எதனால் மற்ற கடைகளை விட இவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இதே போல இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே நடராஜன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களோட நகைக்கடையை ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் அதுக்கு மேற்பட்ட வருடங்களா உங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதுல இருந்து நீங்க இவ்வளவு தூரம் வரும்போது நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. என்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சீங்க, எப்படி அதை தாண்டி இவ்வளோ தூரம் தொடர்ந்து பயணிக்கிறீங்க சார்?
7: அந்த காலத்தில் வந்து கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட்னு இருந்துச்சு, தங்க கட்டுப்பாடு. அதில் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறது, மெயின்டெனன்ஸு, குவாலிட்டி, அதெல்லாமே சென்ட்ரல் எக்ஸைஸ் சுங்கத்துறை கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இந்த திடீர்னு வருவாங்க, செக்கிங் வருவாங்க, அப்புறம் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அப்போல்லாம் இந்த மாதிரி நினச்ச மாதிரி கடை ஆரம்பிக்கவே முடியாது. அது லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முதற்கொண்டு ப்ராசஸ் இருந்தது. அதனால தான் கடைகளும் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கோல்டு கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணாங்க. அதை எடுத்த வாட்டி தான் வந்து கடைகள் நிறைய வர ஆரம்பித்தது. காரணம் அப்போ தான், அது வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. சில சமயம் செக்கிங் வர்றப்ப ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னால. ரூல்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன கட்டி வச்சுருந்தா கூட தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, அந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் இந்த கட்டுப்பாடு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப சௌகரியமாக இருந்தது. இந்த மாதிரி அன்னெசரி டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் தொழில் செய்யறதுக்கு நல்ல முகாந்திரமாக இருந்தது அது.
6: ஓகே ஓகே சார். அதாவது இதுலேயும் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, நகைக்கடையில் வந்து என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து சூப்பராக பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது வந்து உங்களோட கடையில் வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க சார்?
7: மெயினாக வந்து டிசைன்ஸ். இப்போ வந்து முதல்ல நகைன்னா சேலத்தில் செய்கிற நகை மட்டும்தான் விற்றுட்ருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கோயம்புத்தூர்லேருந்து நகை வர ஆரம்பிச்சிது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் இம்போர்ட்டட் ஜுவல்லரி பேன் இந்தியா ப்ரொடக்ஷன். அது இந்தியா முழுவதுமே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. ராஜ்கோட் இருக்குது, ஜெய்ப்பூர் இருக்குது, அப்புறம் வந்து ஆந்திராவில் நெல்லூர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சென்டரு, ஹைதராபாத் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சென்டர், அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து டிசைன்ஸ் வந்து நமக்கு சாய்ஸ் நிறைய ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது மக்களும் வந்து முதல்ல வந்து ஸ்டாக்கே இருக்காது, ரெண்டு செயின் காமிப்போம் ஒன்று வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து 200 செயின் காமிச்சாலுமே வந்து சார் அவ்வளோதானா, வேறு இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஜனங்களோட டேஸ்ட் ரொம்ப மாறிடுச்சு, ப்ளஸ் வைடு சாய்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் நிறைய வெப்சைட் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் பயங்கரமாக ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்பெஷல் டிசைன்ஸ் கொண்டு வர்றதுனால வி ஆர் ஏபிள் டு வித் ஸ்டாண்ட் அந்த காம்படிஷன் வந்து. அதை மீறி தொழிலில் தனித்துவம் பண்ணிக்கிறதுக்கு அந்த டிசைன்ஸ் வித் குவாலிட்டி அதுதான் மெயின் அங்கே. அது மாதிரி ஆகிறதுனால கொஞ்சம் நல்ல விதமாக செய்ய முடியுது தொழில்.
6: சூப்பர் சூப்பர் சார். அதாவது மக்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நடராஜன் சார் அவங்களோட நகைக்கடையில என்ன விஷயங்கள் இருக்கு, மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே நடராஜன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சேலம் ஸ்டோர் ஜுவல்லரியில என்ன விஷயங்கள் இருக்கு, அதை வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க, எதனால அதிகமா மக்கள் அங்க வராங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதனால உங்களுக்கு என்னென்ன
2: பாதிப்புகள்லாம் இருக்கு? விலை ஏற்றத்தினால வந்து தங்க நகை திருட்டு பிரச்சனையும் ஜாஸ்தியாக இருக்கு. கொஞ்சமாக அடித்தாலும் அவங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருதுங்கிறதுனால அந்த பிரச்சனையும் ஜாஸ்தி. அது ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் மாதிரி இருக்குது ஜனங்களுக்கு, இதை வாங்கி எப்படா காப்பாற்றுறதுன்ட்டு, போட்டுட்டு போனாலும் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் சில பாதிப்புகள். ரெண்டாவது, இந்த விளையாட்டம் வந்து பெரிய இது குடிசை தொழிலாக தான் நடந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் வந்து குடிசை தொழிலாக தான் நடந்துகிட்ருக்கு எல்லா ஊர்லேயுமே. இப்போ அது எல்லாமே வந்து நல்ல பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. ரேட்டு ப்ராபப்ளி இதே இன்னொரு 2-3 வருஷம் இந்த விலை இப்படியே நிலையாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு பழகிடும், அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாதிரி வியாபாரங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அது சிரமமாக தான் இருக்குது. வால்யூம்ஸ், வி ஆர் ஏபிள் டு ஃபேஸ் த ஹீட். அது
1: ஓகே சார். அடுத்து வந்து இப்போ உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி சார், இதில் வந்து உங்கள் குடும்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க?
2: முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலையில் போனால் ராத்திரி தான் வருவோம் வீட்டுக்கு. ஸோ சில சமயம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க வந்து படுத்து தூங்கிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ குடும்பத்தோட தொடர்பே வந்து வியாபாரத்தினால ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் உள்ள பெண்கள் தான் வந்து அதை சமாளித்து தே வில் டேக் இட் ஃபார்வர்ட் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பண்டிகைகள் இது அதுக்கெல்லாம் வந்து லீவ் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ அப்பயும் வந்து நாங்கள் அவங்களோட இருக்க முடியாது. அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு ஒரு இடைவெளியாக இருந்தால் தான் வியாபாரத்தை செய்ய முடியும். ரெண்டாவது, தங்கனை வியாபாரங்கிறதுனால நாங்களே இருந்தால் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வர்றப்பயே அவர் இல்லையா அந்த மாதிரி இங்கே இருந்தால் கேட்டுட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அதிகமாக வெளியவும் போக முடியாது, சில பல தியாகங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ ஓரளவுக்கு சிஸ்டம் எல்லாம் டெவலப் ஆனதுனால, நமக்கு தொழில்நுட்பம் நிறைய வந்ததுனால, சிசிடிவி கேமராஸு, சாஃப்ட்வேர்ஸு, பிஸ்னஸ் கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. பழைய காலங்கள் பார்க்குறப்ப இப்போ பெட்டராக இருக்குது, அதனால் வந்து வி ஆர் ஏபிள் டு மேனேஜ். பட்டு குடும்ப வாழ்க்கைங்கிறது அது கொஞ்சம் மைனஸ் ஷார்ட்டேஜில் தான் இருக்கும் அந்த இதில்.
1: ஓகே ஓகே சார். அதாவது பிஸ்னஸில் நீங்கள் வந்து இப்போது நிறையா உயரத்துக்கு போனதுனால குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருந்தாலும் நிறைய தியாகம் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. அடுத்தது வந்து இந்த உங்களோட பயணத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்?
2: இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ 80 வருஷமாக ஆனதுனால அந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னால் நகை வாங்கினவங்க வந்து, சார் என்னுடைய கல்யாணத்துக்கே நகை உங்கள் கிட்ட தான் வாங்கினோம், எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கும் உங்கள் கிட்ட தான் வாங்குகிறோம், இப்போ பேத்திக்கு கல்யாணம் நடக்குது, நீங்கள் அதுக்கும் வந்து அதே மாதிரி வாழ்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நமக்கு அது ஒரு மனப்பூர்வமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் தான்.
1: கண்டிப்பாக சார். அதாவது ஒரு ஒரு தலைமுறைக்கும் உங்களோட கடையிலே வந்து மக்கள் வாங்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். நேர்களே, இன்றைய

நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நடராஜன் சார் நம்ம கிட்ட அவங்களோட பிசினஸ் பத்தி ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே நடராஜன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரு எப்படி வந்து அவங்களோட நகை கடையை ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து இந்த நகை கடை இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அப்போ வந்து ஆரம்பத்திலிருந்தே கம்யூனிட்டி, நம்ம சொசைட்டிக்கு தேவையான அந்த இதில் நிறைய ஈடுபாட்டோடு இருந்தார். ஸோ நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா வித்யா மந்திர் பள்ளி, சேலத்தில் ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி பள்ளி வித் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதமும் சொல்லி கொடுப்போம், ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாமே இருக்குது, ஃபோர் லாங்குவேஜஸ்ஸு. அது வந்து 1970s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூல் அவங்க ஆரம்பித்து வச்சதுனால அதுலேயும் இன்வால்மெண்ட்டாக இருக்கும். சப்சிக்வெண்ட்டாக அங்கே வந்து இப்போ 2010 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வித்யா மந்திர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுலேயும் வந்து இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ அது வந்து நோ ப்ராஃபிட், இது ஐ மீன் முழுக்க சேவை மனப்பான்மையோடு ஆரம்பித்து பண்ணது. அதில் வந்து இருக்கிற ட்ரஸ்டிஸ் யாருமே அதிலிருந்து பணம் எடுக்காமல் சொந்த இதில் தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அது இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு. சேலம் புற ஒரு 6 பள்ளிகள் இருக்கு, ஒரு 7000 மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு படிப்பு முடிச்சுட்டு வந்ததும் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ 1984 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சேலம் ட்ரீ கிளப்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது இப்போ 42nd ஆண்டு விழா கூட கொண்டாடிட்டோம். அதில் இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான இடங்கள் எல்லாமே மரங்கள் நாங்கள் வச்சு தான் இருக்கோம். ஒரு 50,000 மரங்கள் நட்டிருக்கோம். அதே மாதிரி இலவச மரக்கன்றுகளை ஒரு 50,000 கொடுத்துருப்போம் சேலம் பூரா. ஸோ அது ஒரு பெரிய அளவில் இது பண்ணது. அதே மாதிரி நாய்கள் மேலே ஈடுபாடு இருந்ததுனால சேலம் ஆக்மே கெனல் கிளப்னு அதையும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் வந்து வருஷம் ஒரு ஷோ பண்ணுறோம். அதில் கூட நம்ம சோனா எஃப்எம்ல இதுக்கு முன்னால் லைவ் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜஸ் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தான் கூட்டிகிட்டு வரும், த்ரூட் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரிலும் வருவாங்க. நாய்களும் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதிலிருந்தும் ஒரு 300 நாய்கள் கல்கட்டா, கோலாப்பூர், டெல்லி எல்லா ஊரில் இருந்துமே வருவாங்க அந்த டாக் ஷோவுக்கு, அதுவும் வர்றாங்க. அதே மாதிரி சேவா பாரதின்னு ஒரு அமைப்பில் ஒரு இலவச ரத்த வங்கியும் நடத்திட்டு இருக்கோம், சிவராம்ஜி பிளட் பேங்க்குன்னு கேன்ரா ஹாஸ்பிட்டலில். அப்புறம் கிளினிக்கும் நடத்திட்டுருக்கோம், ஃப்ரீ கிளினிக், அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நாட்டுக்கு தேவையான மற்ற இதுலேயும் ஈடுபாடு இருக்குது, செஞ்சிகிட்ருக்கோம்.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு துறையில் மட்டும் இல்லாமல் உங்களோட இதை மட்டும் பார்க்காம மக்களுக்கும் சரி, மாணவர்களுக்கு இல்லை, இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கலந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடைசியாக இப்போ ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: விளம்பரத்தை மட்டும் பார்க்காதீங்க, இது அந்த பேக்ரவுண்டு பாருங்கள், நகைக்கடைகள் தலைமுறை தலைமுறையாக செய்கிறாங்களா, எப்படி இருக்காங்க என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிறது நல்லது. இப்போ வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சிஸ்டம் கூட வந்துடுச்சு. நீங்கள் ஒரு தோடு வாங்கினா கூட அது ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அது வந்து அரசாங்கத்தோட தர கட்டுப்பாட்டு துறையில் வெப்சைட்லேயே அந்த நம்பர் பதிவாக இருக்கும், அந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ. ஸோ அதனால் அதெல்லாம் ஜெனியனாக இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிறது ஒரு விதத்தில் மக்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பீடு மாதிரி இருக்கும்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே சூப்பராக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
3: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நடராஜன் சார் அவங்களோட நகை கடையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. மணி ஒன்னாச்சு, எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே நம்ம பேச போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில துரித உணவுகள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பானிபூரியா இருக்கட்டும், இல்லை தட்டுவடை செட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய சேலத்தில் தட்டுவடை செட்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபேமஸ். ஆனால் தட்டுவடை செட்டில் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு துரித உணவுகள் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு வராது அப்படின்னா கூட, அதிகமாக வந்துட்டு நம்ம பானிபூரி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம பர்கர் சாப்பிட்றதா இருக்கட்டும், பப்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு துரித உணவுகள். ஏன் துரித உணவுகள்னு சொல்கிறோம்?

அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் டக்குன்னு ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம நூடுல்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நூடுல்ஸ் மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு வந்துட்டு இது அதிகமாக வந்துட்டு நம்மளுடைய புழக்கத்தில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்துட்டு அடுத்த போன வருஷத்தில், அதாவது போன வருஷத்துலங்கிறத விட போன காலத்தில் வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்தெலாம் எடுத்துக்கோமே, அப்போலாம் வந்துட்டு கம்பு அப்புறமா களி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு 105 வயசு ஆகுதுங்க, இன்னமும் அவங்க வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் உமனாக வந்துட்டு குடலாம் தூக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. காரணம் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு முறைகள். அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் சொல்லுங்க, அந்த காலத்தில் வந்துட்டு களி இருக்கு இல்லையா, களியும் கருவாடும் வந்துட்டு சாப்பிடுவாங்கன்னா, கறியும் புளிச்சு கறியும் சாப்பிடுவாங்களாம், செம்மையாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் கறியும் கள்ளக்கொட்டை சட்னியும் சாப்பிடுவாங்களாம். அந்த அதோடைய ருசியை வந்துட்டு தனி. கள்ளக்கொட்டையும் புரதம் களியும் புரதம் ரெண்டுமே வந்துட்டு உடம்புக்கு பயங்கரமாக வந்துட்டு தெம்பு தரும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு எங்ககிட்டலாம் சொல்லி நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு நெய் போட்டு சாப்பிடுவாங்களாம் சாப்பாட்டில். ஆனால் இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு டெய்லி சாப்பாடு செய்கிறோம், இட்லி தோசைலாம் வந்துட்டு நம்ம நினச்ச நேரத்தில் செய்கிறோம். ஆனால் அப்போ வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பூரி தோசை இட்லி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். மற்ற நாள் எல்லாத்துலேயுமே சாதாரணமான ஒரு கம்மஞ்சோறு இல்லைன்னா வந்துட்டு கம்மங்களி அப்படி இல்லைனா வந்துட்டு புளிச்சக்கீரை சட்னி இப்படி தான் வந்துட்டு அவங்களோட டெய்லி வாழ்க்கையை வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் துரித உணவுகளுக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான காரணம் விரைவாக ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுனால இந்த காரணமாக இல்லை, அதோடைய ருசி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்ய ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, துரித உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு காரணம் விரைவாக சமைப்பதாலா அல்லது அதனுடைய ருசிக்காகவா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே கண்டிப்பா வந்துட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அது ஏதோ ஒரு சமயம் சாப்பிட்டா தப்பு இல்லை, ஆனா அடிக்கடி சாப்பிட்டா அதுவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா முடியும். என்ன பிரச்சனைகள் வரும்? அது வந்துட்டு ஃபேட் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையே இதில் வரும். ஃபேட் வந்துட்டு அதாவது எண்ணெயில் அதிகமாக பொரிக்கிறதுனால அதோடைய கொழுப்பு சத்து நம்மளுடைய உடம்புக்குள்ளார வந்து அது வந்துட்டு தேவையில்லாத கொழுப்புகளை நம்மளுடைய உடம்புல வந்துட்டு அண்ட ஆரம்பிச்சிருது. இதனால நம்மளுடைய உடல் எடை வந்துட்டு கூட ஆரம்பிச்சிருது. இதனால வந்துட்டு திரும்ப நம்ம வந்துட்டு உடல் எடை குறைக்கணும் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த ஃபேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்திலே வந்துட்டு உடல் எடை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்போம், ஒரு டல்னஸ்னாகவே இருப்போம். இப்படியே தான் வந்துட்டு அந்த நாள் முழுக்க வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் வந்துட்டு உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நம்மளுக்கு கொடுக்க செய்யும். அதனால் நம்ம வந்துட்டு ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த வகையில் இப்போது நம்ம கூட ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அது வந்துட்டு வேகமாக சமைக்கிறாங்க அப்படிங்கிறதாலையா, அப்படி இல்லைனா ருசிக்காகவா அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா?
5: வணக்கம், என்னோட நேம் ரம்யா. சித்தனூர் ருசியா இருக்கிறது தான், டேஸ்ட் தான். அந்த சாப்பாடு நம்மளுக்கு வந்து ஹெல்தியா அன்ஹெல்தியான்லாம் பார்க்க மாட்டாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்றதால வாங்கி சாப்பிட்டு அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றது தான் பாக்குறாங்க.
4: கண்டிப்பாக ரம்யாக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு டேஸ்ட்டை தான் வந்துட்டு அதிகமாக பார்க்குறோம் அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா அது உண்மை தான். நிறைய பேர் வந்து டேஸ்ட்டுக்கு அடிமையாகி தான் வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பானிபூரி சாப்பிட்றோமா அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சிக்கன் லாலிபாப் சாப்பிட்றோம் அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றது நம்மளுக்கு வந்துட்டு புரதத்தை கொடுத்தாலுமே, ஆனால் நிறைய சிக்கன்கள் வந்துட்டு அதிகப்படியாக எண்ணெயில் போட்டுட்டே இருக்கிறதுனால அதோடய சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்படுது. திரும்ப அதை நம்ம சாப்பிடும் போது அந்த சத்துக்கள் எதுவுமே இல்லாமல் கொழுப்புகளாக மட்டும்தான் வந்துட்டு நம்மளுடைய உடம்புல சேருது. அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டில் பர்கராக இருக்கட்டும் இல்லை பீட்ஸாவாக இருக்கட்டும், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விட சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் அதை விட வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம். அது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது தேவையில்லாத சில பல பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான காரணம் விரைவாக சமைக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயா, இல்லை அது வந்துட்டு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787700 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததான் மார்ட்டின் கார்டேஜருடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏ பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா, இப்போ அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த துரித உணவுகள் எதுக்காக வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றோம், விரைவாக சமைக்கிறதுனாலயா இல்லை அதோடைய, இப்போது நம்ம வந்துட்டு துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா, இப்போ அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த துரித உணவுகள் எதுக்காக வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றோம், விரைவாக சமைக்கிறதுனாலயா இல்லை அதோடைய ருசிக்காகவா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை எதுவுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லைஃப்ல வந்துட்டு துரித உணவுகள் அதிகமா கண்டிப்பா சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிடாம யாருமே வந்துட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா துரித உணவுகளுக்கு நம்ம வந்துட்டு ருசிக்கு அடிமையாகவும், அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்துட்டு ஒரு கடையை கிராஸ் பண்ணி போகிறதா இருக்கட்டும், ஒரு பிரியாணி கடையோ இல்லை சிக்கன் ரைஸ் கடையோ இல்லை ஒரு பர்கர் கடையோ ஒரு டீ ஷாப்பை நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா கூட அங்கே இருக்கிற பப்ஸு ஸ்மெல்லோ இல்லை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சமோசா ஸ்மெல்லோ அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு கொஞ்சம் ஈர்க்கும். நாம் அது போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அந்த உணவுகள் அளவுக்கு மீறி எடுக்கப்படும் போது அதனால் சில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்போ துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறது பீஸா பர்கர் ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ் நட்ஜெட்ஸு இதெல்லாமே கேட்கும்போது கூட நாக்களை நீர் ஓடுற மாதிரி இருக்குது இல்லையா. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டுமே இருக்கும். ஆனால் நம்ம மனசில் ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நம்ம அதிகமாக துரித உணவு சாப்பிட்றதுக்கு காரணம் அது ஏன் சீக்கிரமாக வந்துட்டு கிடச்சிருது நம்மளுக்கு டக்குன்னு வந்துட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனாலயா இல்லை அதோட ருசி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவா? ரொம்ப அதிகமான பேர் வந்துட்டு அதோட ருசி தான் வந்துட்டு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சிக்கன் பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், பர்கர் வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ஷவர்மா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் சமைக்கும் போது சாம்பார் சாதம் கறி ரசம் அதுக்கப்புறம் கறி இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ரெகுலர் ஃபுட்டாக இருக்கும். ஆனால் இப்போது சமைக்க நேரம் இல்லை, ஆர்டர் பண்ணலாம், வேலை அதிகமாக இருக்குது, வெளியே சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக நம்ம வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துட்டு அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மாறிட ஆரம்பிச்சிது. சரி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளும் வந்துட்டு அதை அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்றோம். அப்போ வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப சாதாரணமாகவே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். காலையில் வந்துட்டு ஆஃபீஸ் வேலை, மதியம் காலேஜ் பிரேக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டு டயர்டாக இருக்கும் வீட்டுக்கு வரும்போது, எளிதாக வந்துட்டு கிடைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு நுழைஞ்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்து தான் உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானே நானே சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா வந்துட்டு இப்போ துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பர்கரு பீட்ஸா அப்புறமா வந்துட்டு சிக்கன் ரைஸு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் இதெல்லாமே வந்துட்டு துரித உணவுகள் தான். இந்த துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுக்கான காரணம் அது வந்துட்டு சீக்கிரமாக சமைச்சிடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவா இல்லை அதோட டேஸ்ட்டுக்காகவா அப்படிங்கிறது இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களோட கருத்துக்கள்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அது டேஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் நிறைய பேர் அதற்கு அடிமையாகி சாப்பிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். துரித உணவுகள் அப்படிங்கறது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஒன்ஸ் இன் அ வைல் அப்படிங்கறத சாப்பிடலாம், அதுல ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கறது ரொம்ப அதிகம். உடலுக்கு நச்சு பொருட்கள் நிறைந்த நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதுல இருக்கு, அஜினோமோட்டோ மாதிரியான விஷயங்கள்லாம் அதை நிச்சயமா தவிர்க்கணும். நிறைய பேர் அது டேஸ்டா இருக்கு, அது சாப்பிட்டா ரொம்ப நிறைவா இருக்கு, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு சாப்பிடுறாங்க. ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நாளடைவில் நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு அடிமையாயிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக மிக பிரச்சனை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதை முற்றிலும் நம்ம புறம் தள்ளி விடணும் அப்படிங்கிறது தான் 100 உண்மையும் கூட.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கருத்துல பகிர்ந்துக்கிட்டேன், ரொம்ப நன்றிண்ணா.
2: மிக்க மகிழ்ச்சிப்பா, நன்றி நன்றி.
1: சந்திரசேகர்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவருமே அடித்து சொல்கிறாரு கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட்டு தான், டேஸ்ட்டுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே அதை வந்துட்டு விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொல்கிற விஷயத்தில் எனக்குமே கூட உடன்பாடு இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வந்துட்டு இது அதிகமாக வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதிகமாக வந்துட்டு டேஸ்ட்டுக்காக இந்த துரித உணவுகளை சாப்பிட்றாங்களா இல்லை வந்துட்டு சீக்கிரமாக சமைச்சிடலாம், நூடுல்ஸ் சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ் சமைச்சிடலாம் இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம், அதே இல்லை வந்துட்டு பிரெட் ஆம்லேட் போடுறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நேரம் கொஞ்சம் மிச்சமாகும், அதே நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்குவாங்க. 9887701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இது எங்கள் செலஞ்சலா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்காக நிறைய வந்துட்டு பேசுறதுக்கு ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, துரித உணவுகள் அதாவது ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணம் அது வந்துட்டு வேகமாக சமைக்கிறாங்க அப்படிங்கிறதாலையா இல்லை ருசிக்காகவா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இறுதி பகுதியில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா விரைவாக கிடைக்கிறது ஒரு பெரிய காரணமா இருக்குதுங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஸ்பீடா ஓடணும் நினைக்கிறாங்க, எல்லாமே குயிக்கா ஆகணும் நினைக்கிறாங்க. 2 நிமிஷத்துல நூடுல்ஸ், 10 நிமிஷத்துல டெலிவரி, ஒரே கிளிக்ல ஆர்டர், இப்படிதான் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய கல்ச்சர் போயிட்டு இருக்குது. ஒரு அம்மா வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து டயர்டாக வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சைன் பண்ணிக்க முடிக்கிறதுக்காக லேட் ஆகும்போது, அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல தேவை ஒரு சீக்கிரமா ஃபாஸ்டா சமைச்ச ஒரு உணவு. அந்த இடத்துல தான் ஃபாஸ்ட் ஃபுட்டோடைய வெற்றியை அடைய ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு தருது. இது நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. இதுவே வந்துட்டு அவங்க அடிக்கடி சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்கர் பைட் எடுத்த உடனே அது கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாட் பீஸா ஸ்மெல் வந்துட்டு ஒரு சவர்மாவுடைய ஸ்பைசி டேஸ்ட்டு இது எல்லாமே நம்முடைய டேஸ்ட் பட்ஸை வந்துட்டு அடிக்ட் ஆக்க வைக்கிது. அதாவது நம்முடைய உணர்வு திறனை, நம்முடைய ருசிக்கும் திறனை நம்மளுக்கு வந்து அடிக்ட் ஆக்க வைக்கிது. அதனால தான் ஒரு தடவை மட்டும் சாப்பிடணும், சாப்பிட ஆரம்பிச்சது அடுத்தடுத்து வார மூணு தடவை, வாரத்துக்கு 4 தடவை, அடுத்து டெய்லி ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி பிரச்சனை இல்லை, ஆனால் வாரத்துக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதுதான் பிரச்சனையாக முடிந்து முடியுது. சில நேரம் நம்ம மனசு வந்துட்டு கவலையாக இருந்தாலும் கூட வாங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்னு தோணும். அப்போ வந்துட்டு அந்த எமோஷனல் ஈட்டிங்காக நம்ம வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். அதே மாதிரி வந்துட்டு சமூக ஊடகங்களோட தாக்கம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சோஷியல் மீடியாவுடைய இம்பாக்டை வந்துட்டு மறக்கவே முடியாது. இன்ஸ்டாகிராம் ஸ்கோர் போது சீசி பீஸா ரீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும், அப்புறம் வந்து கிரன்ச்சி சிக்கன் வீடியோஸ் வரும், அப்புறம் வந்து ஃபுட் பிளாகர்ஸ் வரும். இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நாக்கு வரும், அதை சாப்பிடணும்னு தோணும். நம்ம பசியை விட நம்ம கண்கள் தான் வந்துட்டு ஃபுட்டை அதிகமாக வந்துட்டு தெரிவு செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால துரித உணவுகள் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்து எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமாக இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் வர ஆரோக்கியமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி முதல் விஷயமாக ஆரோக்கியத்தை பற்றி என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, கடையில் அந்த எண்ணெய் பலகாரங்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, கடையில் சிக்கன் வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி வீட்லேயே வந்து நம்ம மீன்லாம் வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கடைகளில் அந்த எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு பஜ்ஜி போட்ட எண்ணெயை நாளைக்கும் பஜ்ஜி போடுவாங்க, இன்றைக்கி சிக்கன் போட்ட எண்ணெயை நாளைக்கும் சிக்கன் போடுவாங்க. அது வந்து ஒரு நாளோட தொடராது, ஒரு வாரத்துக்கே கூட அந்த எண்ணெயை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இதனால் நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே செஞ்சு சாப்பிடு அப்படின்ற ஒரு வழக்கத்தை சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா, சிக்கன் மீன் அதற்கப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை பயன்படுத்தி அதை பொறித்து எடுத்து

அந்த ஒரு எண்ணெயை ரீயூஸ் பண்ணுற ஒரு வழக்கம் வீடுகளில் கூட பார்க்க முடியும். அதாவது அதையே வந்து திரும்ப வந்து ஒரு வாரத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மீன் பொறிச்ச ஒரு எண்ணெயை அடுத்த நாள் அவங்க உணவுகளில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி வந்து பண்ணவும் செய்கிறாங்க. அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் கொழுப்புகள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு சமைச்ச எண்ணெயை திரும்ப பல முறை பயன்படுத்துறது அறிவியல் ரீதியாகவே வந்து பாதுகாப்பானது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எண்ணெயை திரும்ப சூடாக்கும் போது டிரான்ஸ் கொழுப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். இது நமக்கு வந்து பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதுவும் ஆய்வுகள் படி 4 ஆபத்தான நச்சு பொருட்கள் அதில் வந்து இருக்கிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே வந்து நம்ம பொறித்து சாப்பிட்டாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்குமா இருக்குதா அப்படின்னா அது வந்து நம்ம எத்தனை டைம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான். அப்போ எண்ணெய் வந்து இந்த நச்சுத்தன்மையாக மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லைங்களா. பொதுவாக வீட்லேயுமே வந்து அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இப்போ ஒரு எண்ணெய் கெட்டு போகுது, கெட்ட கொழுப்பு அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ வெஜிடபிள் ஏதோ ஒரு பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க, ஒரு பஜ்ஜி போடுறாங்க, போண்டா போடுறாங்க அப்படின்னா அதில் அதிகமான கெட்ட கொழுப்புகள் வந்து இருக்கிறது இல்லை. அதை வந்து அடுத்த டைம் வந்து பயன்படுத்துறதுனால அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் வந்து இருக்கிறது இல்லை. அதை வந்து ஒரு டைம் கூட ரெண்டு டைம் கூட வந்து பயன்படுத்தலாம். ஆனால் குறிப்பாக மீன் அதற்கப்புறம் சிக்கனை வந்து வறுக்கும்போது அதில் பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த உணவு துகள்கள் அதற்கப்புறம் ஈரப்பதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து தேங்கிரும். இதனால் எண்ணெய் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது, அப்படி மீண்டும் பயன்படுத்தினா உடல்நல பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எண்ணெயை திரும்ப பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எண்ணெயை வந்து அந்த எண்ணெய் ஆறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த உணவு துகள்களை நம்ம வந்து வடிகட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது வந்து முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயை சூடாக்கும் போது ரொம்ப மிதமான சூட்டில் மட்டுமே வந்து சூடுபடுத்தணும். அந்த ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பழைய எண்ணெயோட புது எண்ணெயை வந்து சேர்க்கக்கூடாது. பொதுவாக கடைகளில் வந்து பார்க்க முடியும், ஓரளவுக்கு வந்து நேற்று பயன்படுத்தின எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே லைட்டாக புது எண்ணெயை வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக எண்ணெய் வந்து ரொம்ப கருமையாக இருந்தாலோ இல்லை நுரை வந்தாலோ இல்லை ஒரு ஸ்மெல்லு வந்து அதில் வருது அப்படின்னு இருந்தால் அதை உடனடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே போட்டுறணும், அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770108. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் ஆரோக்கியத்தை பற்றி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டே இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டே இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இந்த வெயகாலம், இப்போ அதிகமாக வெயில் அடிச்சுட்டே இருக்குது. இந்த வெயகாலத்தில் பெரியவங்கள், அதாவது வயதில் அதிகமானவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்படி வெயகாலத்தில் முதியோர்கள் ஆரோக்கியத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கோம். நம்ம கூட முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் இணைஞ்சு தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த வயகாலத்தில் எல்லா விஷயங்களையுமே வந்து பெரியவங்க, ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை பார்த்துக்கிறவங்க சில விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க உண்மையிலே வந்து ரொம்ப ஹீட்டாக ஆகிறாங்களா, அவங்க டென்ஷன் ஆகிறாங்களா, இந்த வெயில்னால அவங்களுக்கு வந்து அந்த வெப்பம் ரொம்ப அதிகமாகுதா, அந்த மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப வயதானவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க யார் வராங்க யார் பேசுகிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது. அதை பார்த்துக்கிறவங்க தான் அது வந்து சரியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம கூட சார் இணைஞ்சிருக்காரு. சார், வயதானவங்களுக்கும் அதே மாதிரி வயதானவங்களை பார்த்துக்கிற கேர் டேக்கர்ஸ்க்கும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னங்க சார்?
6: இப்போ வெயிலை பொறுத்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஒரு 8 மணிக்கு முன்னாடி வெளியே போகிற வேலைகள் இருந்தால் பண்ணிட்டு வந்துடுங்க. வெளியே அப்படி சப்போஸ் அதுக்கு மேலே போகணும்னா யாரோட ஒரு துணையோடு போங்க. ஒரு கேப்போ ஒரு சன்கிளாஸோ போட்டுட்டு போங்க, அது பெட்டராக இருக்கும். நல்ல வெல் ஹைட்ரேட்டடாக, நல்ல நீர் சத்து நிறையா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க உடம்ப எப்போவுமே. நான் யூஸ்வலாக எல்லா நோயாளிகளுக்கும் சொல்கிறது தான், நான் சுகர் பேஷண்ட்டுக்கோ இதுக்கோ 4 ஊன் தொடங்குற தமிழ் வார்த்தைகளை நான் எல்லா நோயாளிகளுக்கும் எப்பயுமே வரமும் சொல்லிடுவேன். ஏன்னா நான் மெயினாக பார்க்குறது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பார்க்கணும். உணவு, உள்ளம், உறக்கம், உடற்பயிற்சி. ஸோ உணவு, உள்ளம், உறக்கம், உடற்பயிற்சி, இந்த 4 ஊன் தொடங்குற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வாழ்வியல் நோய்கள் அடங்கிடும். இதை சரி விகிதமாக நம்ம கடைபிடிச்சாவே முதியோர்கள் நலமாக வாழ முடியும்.
5: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிங்க சார். அதாவது இந்த வயகாலத்தில் முதியவர்கள் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம், அதற்கு அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும், ஒருவேளை ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருந்தீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா. நம்ம கூட ஏற்காடு ஜெரினா காட்டில் இருந்து கிரேசா பாட்டி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட வந்து நம்ம பேசலாம். பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: அவங்க எனக்கு குழந்தைங்கள்லாம் அப்போல்லாம் எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்கள நல்லா இந்த மருந்து இதுதான் கூட்டிகிட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே ஒரு ஊட்டிக்கு வச்சு போடுவாங்க, அப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க, அதோட சரி அவ்வளோ தான் எனக்கு தெரியும்.
6: பாட்டி நீங்கள் அந்த ஒரு டைமில் எந்த ஒரு பிரச்சனை, காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: இப்போ தான் அதாவது அதாவது என்னென்னமோ நோவுங்கிறாங்களே, சக்கரங்கிறாங்க, அப்புறம் பித்தம்னாக்க மஞ்சளாக வாந்தி வந்துச்சுன்னா இப்போ வந்து என்னமோ சொல்கிறாங்க அது வேறு நோவுன்னு. அப்போல்லாம் அப்படி இல்லை, இந்த சுக்கு காப்பி வச்சு கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும், தலைப்பித்து தலைவலி அதுக்கெல்லாம் அதுதான்.
6: இப்போ சுக்கு காப்பிலாம் நீங்கள் வந்து செஞ்சு குடிக்கிறீங்களா?
7: ம், இஞ்சி இஞ்சியும் போடலாம், எல்லாமே இப்போ அதெல்லாம் இப்போ சேரத்தில் இருக்கணும். நாங்கள் இந்த காப்பி தூள் தான், வர காப்பி தான், பாலுக்கு ஒரு சரியாக கொடுக்க மாட்டேன்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பாட்டி வந்து சொன்னாங்க, தலைவலி காய்ச்சல் இருமல் எதாக இருந்தாலும் சுக்கு காஃபி ஒரு மெயினான ஒரு விஷயமா வச்சு குடிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் வந்து பயன்படுத்துவோம், இஞ்சி டீ அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி டீ, இந்த இஞ்சி டீயில் எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த இஞ்சி டீலேயும் சுக்கு காஃபிலையும் ஒரே மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ரெண்டுமே சரி பண்ணுது, அதாவது சுக்கு காஃபியும் சரி பண்ணுது, இஞ்சி டீயும் வந்து சரி பண்ணுது. அதே மாதிரி சளி இருமல் தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரெண்டு, அதாவது சுக்கு காஃபியும் சிறந்தது, இஞ்சி டீயும் சிறந்தது. அதுக்கப்புறம் உடல் வலி மூட்டு வலி அப்படின்னா இந்த இஞ்சி டீ வந்து உதவும். ஏன்னா இஞ்சியில் இருக்கிற அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து வலியை வந்து குறைக்கும். அடுத்ததான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரெண்டுமே, சுக்கு காஃபியும் இஞ்சி டீ ரெண்டுமே வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி டீ, இந்த இஞ்சி டீ குடிக்கிறதுனால நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து சீராகும். ஸோ கட்டாயமாக இஞ்சி டீ சுக்கு காஃபி ரெண்டுமே வந்து இந்த பனி காலத்தில் குளிர்காலத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கண்டசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதா பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: வலியில் வரிகள் வெடிக்க
1: வாழப்பறம் பாருது.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: இந்த மாதம் முழுவதுமே வெயிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. வெயில், இந்த மாதம் முழுவதுமே ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தோட வெயிலெலாம் வந்து கம்மியாயிரும், மழையெல்லாம் அதிகமாகும் போது கம்மியாயிரும். இப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ லைட்டாக வந்து மழையெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. போக போக போக போக வெயில் வந்து கம்மியாயிரும். அப்பாடா ஆராய்ச்சி, இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிலில் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். நேயர்களுக்கு வந்து இது வந்து ஒரு குட் நியூஸாக கூட வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம தவிர்க்கக்கூடாத சில அறிகுறிகள், உடல் சோர்வு வந்து லைட்டாக வந்து இருக்கலாம், தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை தவிர்க்கக்கூடாது. உடனடியாக ஏன் வந்து இந்த உடல் சோர்வு வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதே ஒரு விஷயத்தை பண்ணுறது ரொம்ப முக்கியம். மயக்கம், வாந்தி அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து வெப்பத்தோட தாக்கமாக ஏற்படக்கூடிய அந்த ஹீட் ஸ்ட்ரோக்காக கூட வந்துருக்கலாம், ஹீட் ஸ்ட்ரோக்காவோட அறிகுறியாவோட கூட வந்துருக்கலாம். அதனால் உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இது இதெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறி அப்படின்னா உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம், வாந்தி இதெல்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறி. அதே மாதிரி ஒரு பொதுவான இடத்துல நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போல ஹாஸ்பிட்டலும் போக முடியாது அப்படின்னா உடனடியாக ஒரு நிழலான இடத்துல வந்து இருந்துட்டு நம்மளுடைய ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் லூஸ் பண்ணிட்டு தண்ணியெலாம் வந்து நல்லா நம்ம குடித்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சரியாயிரும். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகத்தை நம்ம வந்து கழுவிட்டு அப்புறம் தூங்க போனோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வந்து ஸ்லீப் நல்லா வரும். அந்த வெட்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்காதுங்க. அதே மாதிரி நம்ம நல்லா குளிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னாலுமே வந்து அந்த வெப்பம்லாம் வந்து வெப்பத்தினால அந்த இரவு நேரங்களில் தூக்கம் போகிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்காது. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெய காலத்தில் கரண்ட்லாம் கூட நைட்டு வந்து ஆஃப் ஆகும். அப்போலாம் வந்து நம்மளால் ரொம்ப தூங்கவே முடியாது. அப்போ வந்து நம்ம லைட்டாக குளிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா அந்த வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக நமக்கு வந்து தெரியும், அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக தெரியாது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவனேர்களே.

தப்பே பண்ணலனாலும் பிரச்சனை பெருசாகிட கூடாதுன்றதுக்காக உடனே சாரி கேட்கக்கூடிய பழக்கம் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இருக்கு, அத பத்தி நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச நினைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலான் இருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல நிறைய விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு இல்லையா. சோ எல்லாத்திலயும் பார்த்த வீடியோக்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கணவர்மார்கள் தப்பே பண்ணலனாலும் சாரி கேட்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது இருக்கு அப்படின்றது அந்த வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ரியாலிட்டியை திங்க் பண்ணி பார்ப்போமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது வருது, இல்ல ஏதாவது சின்னதா ஏதாவது சண்டைகள் வருது அப்படின்னு போது அந்த நேரத்துல யாரு ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்பாங்க, யாரு ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிப்பாங்க. பிரச்சனை பெருசாகிட கூடாது அப்படின்றதுக்காக சரி விடுங்க சாரிங்க நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மேல அவங்களே தப்பு அப்படின்னு சொல்லி போட்டுக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த எண்ணம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன சண்டை வந்தா கூட சரி வீடு நாமளே வந்து இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். உறவுகள் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவோ, இல்ல உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணா பொறுமையை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நாம தப்பு பண்ணலாம் கூட பரவாயில்ல, அந்த நேரத்துல ரொம்ப சுலபமா வந்து பரவாயில்லங்க விட்டுருங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்குது. இது பெண்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலவீனமா மாற ஆரம்பிச்சிருச்சு பெண்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா வீட்டுல யாராவது

கோபமா இருந்தா அதுக்கு பெண்கள் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எந்த தப்பு செய்யலைங்க, சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி பல பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது வந்து ரெகுலரா வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். குடும்பத்தோட அமைதிக்காகவும் எப்பயும் தங்களை தாங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா தாழ்த்திக்கக்கூடிய இந்த பழக்கம் அப்படின்றது பெண்கள் கிட்ட அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. நாளடைவுல இந்த பழக்கம் வந்து இந்த வீட்டுல நடக்கிற எல்லா தப்புக்கும் வந்து காரணம் பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ற மாதிரியான திணிப்பை வந்து எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு தவறான எண்ணத்தை வந்து அவங்க மனசுக்குள்ள விதைச்சிடுறது யாரு அப்படின்னு கேட்டா நம்மளா இல்ல அவங்களுடைய தன்னம்பிக்கையை நாம சிதைக்கிறோம் அதுவா அப்படின்றதா இன்னைக்கான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க செய்யவே செய்யாத ஒரு தப்புக்கு அமைதியா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கடைசியா நீங்க எப்போ சாரி கேட்டீங்க, குடும்பத்தோட மொத்த பழியும் உங்க தலையில தூக்கி போட்டுக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது பெண்கள் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக இந்த கேள்வி எடுத்து வந்திருக்கேன். பெண்களே, இதை பத்தி தான் நிகழ்ச்சியில பேச போறோம். நீங்களும் பேசணும்னு நினைச்சுங்க, இதை பத்தி கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைச்சுங்க அப்படின்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க வீட்டில் ஏதாவது யாராவது கோவப்பட்டுட்டாலோ ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நான் தான் தெரியாம எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அவங்க வந்து பழி தீர்த்துக்க ஆரம்பிப்பாங்க. ரீசன்ட் டைம்ல கூட நான் எங்கேயோ போய் என்னோட ஏர்பாட்ஸ் வந்து வீட்டில் எங்கேயோ வச்சுட்டேன், ஆனா நான் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னு ஒரு ஞாபகம், இதுக்கு முன்னாடி போய் வச்ச ஞாபகம், ஆனா ஆமா நான் இங்கேதான் வச்சேன் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். அந்த டைம்ல வந்து அம்மா சொன்னாங்க எதுவா இருந்தாலும் பொறுமையா தேடுப்பா அப்படின்னாங்க. ஆனா நான் அந்த நேரத்துல ஒருவேளை அம்மா தான் இந்த பக்கம் கூட்டிட்டு இருந்தாங்க, அம்மா தான் எடுத்து வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் இருக்க ஆரம்பிச்சேன். இது சாதாரணமா எல்லாரோட வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இது நம்ம எப்ப உணர போறோம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் தான் இதெல்லாம் தப்பு பண்ணிருப்பாங்க, பெண்கள் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எப்ப மாத்திக்க போறோம். இன்னிலிருந்து நம்ம மாத்திப்போம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை நாம வந்து மதிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளை பார்த்து நாலு பேர் அடுத்தடுத்து மாற ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. சோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிட்டு வாங்க நேரிலே தொடர்ந்து லேசர் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவை கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு. அப்புறம் பாரு, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சவால்களும் பாதிப்புகளும் நம்மளை முடக்க நினைக்கும் போது அதற்கான தீர்வை நம்ம கண்டறிய ஆரம்பிச்சோம் அப்படின்னா புதிய வணிக பேரரசே நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு இப்போ எக்ஸாம்பிளா ஒரு பெண் மாறி இருக்காங்க. அவங்கள பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. ஒரு பில்லியனரோட மகளா பிறந்த ஒரு பெண் அனைத்து வசதிகளுமே நிறைந்த சூழல்ல வளர்ந்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில அவங்க எதிர்கொண்ட சவால்கள் இருக்கு இல்லையா, சர்ம பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது அவங்கள ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஆர்த்தி. டாக்டர் ஆர்த்தி வந்து இவங்களும் டாக்டர், இவங்களுடைய கணவரும் வந்து டாக்டர் ஆதித்யா விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவருமே டாக்டர் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மென்மையான சர்மத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரீமியர் ஸ்கின் கேர் பிராண்டை வந்து உருவாக்கி இருக்காங்க இப்போ ரீசென்ட் டைம்ல. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இவங்க சின்ன வயசுல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சருமம் அப்படின்றது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷா இருக்கட்டும் இல்ல கிரீமா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பாதுகாப்பானதா இருக்கணும். இவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்க ஆரம்பிச்சது, பிக்மெண்டேஷன் இருந்தது, அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் சரும பாதிப்புகள் இதெல்லாமே வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் விளைவு தான் கொடுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம வேற ஏதாவது புதுசா யோசிக்கணும், புதுசா ஏதாவது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே டாக்டர் அப்படின்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் கூட சேர்ந்து இந்திய பெண்களுடைய சரும பாதுகாப்பிற்காக ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரீமியம் கொரியன் ஸ்கின் கேர் பிராண்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வறட்சி, முகப்பொரு, பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் முன்னாடியே இந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதுமைக்கான அறிகுறி, அதாவது ஸ்கின் எல்லாம் தொங்கி போன மாதிரி இருக்கும்ல, இது எல்லாமே பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு போது அது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வகையில மென்மையான கொரியன் ஃபார்முலாக்களை பயன்படுத்தி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு இவங்க அறிமுகப்படுத்தின கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா 500க்கும் மேற்பட்டோர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பல பேர் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு இப்போ அவங்க வந்து அடுத்தடுத்து இந்த பிசினஸ் வந்து தொடர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுடைய வாடிக்கையாளர்களோட ரிவ்யூஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப தரம் வாய்ந்ததாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நம்மளுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்போம், அது நமக்கு விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதனால பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து விளைவை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்ல உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து கடையில வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களே ஒரு ப்ராடக்ட் உருவாக்க ஆரம்பிங்க, அதை இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அது ஆரோக்கியமான பொருளா இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து பிசினஸ் மைண்டடா பெண்கள் யோசிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் ஆர்த்தி அவங்களை பத்தி பேசியிருக்கேன். இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எனக்கு இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேரிலே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க நேரிலே. தொடர்ந்து இல்லை சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4-5 டைம் வரைக்கும் டீ காஃபி அப்படின்றத அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியாக நான் பேச போகிறேன். இதை சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 டீ காஃபிக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாமா? கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கடந்த நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன், 99% கால்சியம் அப்படின்றது எலும்புல இருக்க ஆரம்பிக்கும், 1% வந்து ரத்தத்துல அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இது இதய துடிப்பு, அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தை வந்து சரியா வச்சுக்கிறதுக்கு, அதை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில ஒரு காஃபி, சாயந்தரம் ஒரு டீ அப்படின்னு குடிக்கிறதுன்றது ஓகே. ஆனா ஒரு நாளைக்கு 4-5 தடவை வந்து ஸ்ட்ராங்கா காஃபி குடிக்கிறது, இது வந்து பெண்கள் தான் மேக்சிமம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கேஃபைன் வந்து அவங்க உடம்புல இருக்க அதிகமாகறிய பழமொழி இருக்குல்ல நம்ம ஊர்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி முட்டை கறி அதிகமா நீங்க அசைவம் சாப்பிடுறதுனால உங்களுடைய உடம்புல அமிலம் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். அதை சமன் செய்யறதுக்கு உங்களுடைய உடல் என்ன பண்ணும் அப்படின்னா, எலும்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை தான் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்குமா. அதனால நீங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, அதாவது நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிறத ரொம்ப தவிர்க்க ஆரம்பிக்கணும், குறிப்பா பெண்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த டீ காஃபி அதிகமா குடிக்கிறது இதெல்லாமே வந்து விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு நாளைக்கு டீ காஃபி இது ரெண்டும் குடிக்கிறீங்க அப்படின்னா, மார்னிங் ஒன்னு ஈவினிங் ஒன்று, அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க அதிகமா குடிக்கிறீங்க அப்படின்னு போது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை வந்து அப்படியே வந்து சிறுநீர் வழியா வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து கலர் கலர் குளிர்பானங்களை வந்து பயன்படுத்த வேண்டாம். அதையும் தாண்டி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு போது அதையுமே வந்து குறைச்சிக்க ஆரம்பிச்சிருங்க. அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுடைய எலும்புகளுக்கு வந்து பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லை? இதனால நான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன், இதுல இருந்து நான் வந்து இப்போ மீன் இருக்க ராஜ்குமார், இந்த நேரத்தில் தான் நீ வந்து சொல்லியிருக்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, மறக்காம அதையுமே கால் பண்ணி சொல்லிட்டு போங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச்.
5: சோ சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: சோ என் பேர் வர்ஷா, நான் சேலம்ல இருந்து வரேன். ஆக்சுவலா வந்து ஹாப் அண்ட் ஷாப் சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே, சோ அந்த பிசினஸ் எதுக்காக இருக்கு, அதுல என்னென்ன பண்ணுவீங்க அத பத்தி சொல்லுங்க.
6: சோ ஹாப் அண்ட் ஷாப்ல வந்து வொர்க்ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ட் வொர்க்ஷாப்ஸ், அப்புறம் கியூரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்மே கியூரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோபலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம சேலம் பீப்புளுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னோட கோல். சோ அதனால அது அஃபோர்டபிள் ஆகும், அட் தி சேம் டைம் எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரியும் பண்ற கான்செப்ட் தான் இது.
5: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. இன்னைக்கு நம்ம கூட வந்து வர்ஷாக்கா தான் இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ இதே மாதிரி நிறைய உமன் ஆண்டர்பிரனர் தான் உருவாக்கணும், அவங்க வீட்டுல இருந்து பண்ணாலும் சரி வெளியில வந்து பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், வீட்டுல இருந்து வெளியில வந்து சொந்தமா வந்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஒரு பொண்ணுக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிதி சுதந்திரம், அதாவது பினான்சியலா இண்டிபெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்?
6: சோ பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது நம்ம இத்தனை நாளா நம்ம நம்மளுக்கு கத்து கொடுத்ததே தப்பு. அதாவது ஆணுக்கு மட்டும் இருந்தா போதும், பெண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதே தப்பு. ரெண்டு பேத்துக்கும் வேணும் ஒரு ஃபேமிலி நல்லபடியா கொண்டு போறதுக்கு, அது வந்து ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன்.
5: ஒரு பொண்ணு பினான்சியலா இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபேமிலியை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது பினான்சியல் இண்டிபெண்ட் மட்டும்தான் அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ நீங்க வந்து நிறைய பெண்களை மீட் பண்ணிருப்பீங்க, ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நீங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து அந்த டைம்ல வந்து கேட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாம இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
6: உங்களுக்கு அப்படி ரொம்ப ஒரு இவெண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நீங்க ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னா நிறைய பேர் என்கிட்டே திருப்பி வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது என்னைக்குமே கத்துக்கலாம், கம்ப்ளீட்டா கத்துக்கலாம். என் ஒர்க் ஷாப்ஸ் யூஸ்வலா அட்டன் பண்ணாலே ஒரு 70% அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கறது கத்துக்கலாம்.
5: என்னோட ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ண உடனே ஒரு 70% என்ன ஏது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்றான் அப்படின்ற ஐடியாக்கள்லாம் மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு அடையாளம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம் நேர்களே, தொடர்ந்து பேசலாம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே, கேட்டுட்டு வாங்க லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ஷாக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வத்துல வந்திருக்கலாம், நம்ம வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு சரி இது எப்படி பண்ணணும், ஒருவேளை நம்ம வந்து ப்ராஃபிட் அதாவது இல்லாததுனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும், சோ அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு பண்ணாம இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க. சோ அவங்க எப்படி அவங்க வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்த அவங்க எப்படி கத்துக்கிட்டு அதை எடுத்து எப்படி ஒரு ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும்?
3: ப்ரொஃபஷனலா அதை பத்தி கத்துக்கிட்டா கண்டிப்பா பிசினஸா யாரால வேணா கன்வெர்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ப்ராப்பரா இன் அண்ட் அவுட் கத்துக்கிட்டா கண்டிப்பா அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நான் கத்துக்கிட்டே இருந்தேன், லேர்னிங் தான் எனக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாரும் நம்ம ஊர்ல பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து பண்றது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு நான் சின்னதாக ஒரு கடை வைக்கிறேன், பொட்டிக் ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க வந்து பேசிக்கா நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பேசிக்கான ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டு நம்ம போய் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்?
3: நம்மளுக்கு ஒரு விஷயம் 100% தெரிஞ்சாதான் நம்ம 100% இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதை வந்து லாங் ரன்னா எடுத்துட்டு நம்மளாலையும் போக முடியும். ஒரு விஷயம் ஒரு டைம் கத்துக்கிட்டு நான் வந்துட்டு லைஃப் ஃபுல்லா பண்ணுவேன்னா முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸே எடுத்துக்கலாமே, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க படிச்சுட்டே தான் இருக்காங்க. சேம் அப்ளைஸ் டு எல்லா பிசினஸுக்குமே. நம்ம கத்துக்கிட்டு மார்க்கெட்ல என்னென்ன புதுசா வருது அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம சொல்லி தரவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்.
2: ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு போது அந்த விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அதை ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறது மூலமா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நம்ம ஐடியா இருக்கு அப்படின்னு போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு போது மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து வேற என்னென்ன பண்ணலாம், பிரைடல் பண்ண ஆரம்பிக்கலாம், அதையும் தாண்டி ஃபிளவர் மேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து ஒரு பிசினஸ் இல்லைன்னா இன்னொரு பிசினஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க மல்டிபிளா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க, வைடா திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் இல்லைனாலும் இன்னொரு பிசினஸ் ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கும். கத்துக்கிறத விட்டுறவே விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிசினஸ் இல்லைனாலும் இன்னொரு பிசினஸ் கை கொடுக்கும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. இது நானுமே சொல்லுவேன், ஒரு பிசினஸ் இல்லைனாலும் இன்னொரு பிசினஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது என்ன அப்படின்னா எந்த தப்புமே பெண்கள் பண்ணாம சாரி அப்படின்ட்டு ஒன்று கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஈஸியா. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேக்சிமம் இது வழக்கமா பண்ணக்கூடிய விஷயம் தானே. ஏதாவது ஒரு பொருள் நம்மளே வந்து எங்கேயாவது மறந்து போய் வச்சிருக்கலாம், இல்ல இந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல ஆரோக்கியம் பண்றது யாருக்கிட்ட அப்படின்னா குழந்தைகள்கிட்ட கூட ஆரோக்கியம் பண்ண மாட்டோம், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட தான் மேக்சிமம் ஆரோக்கியம் பண்ண ஆரம்பிப்போம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எந்த தப்புமே பண்ணலனாலும் பரவாயில்ல நான் தான் பண்ணிருப்பேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நிலையெல்லாம் நான் மாறணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி தெரிவிச்சுட்டு போங்க நேர்களே. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இதுவாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பத்திலேயே அதாவது டெக் குரு நிகழ்ச்சியில் பல வகையான சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதன்படி இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஏஐ வெப்சைட் தான் சொல்ல போகிறேன். இந்த ஏஐ வெப்சைட் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதன்படி அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல வெப்சைட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து தெரியாத

இதற்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வீடியோ எடிட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்ப்யூட்டர் வேணும், நிறையா செலவு பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் வாங்கியிருக்கணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், அப்போ தான் நம்மளால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் இல்லை 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படிலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ நமக்கு அப்படிலாம் இல்லை, ஈஸியாக நம்ம மொபைல்லே பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ எடிட்டிங் ஆப்ஸு வெப்சைட்லாம் வந்துருச்சு. இதில் நான் இன்றைக்கி வந்து வெப்சைட் தான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் canva.com canva.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த canva.com-ல நம்மளால் இமேஜ் மட்டும் இல்லைங்க, வீடியோவும் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஏஐ வீடியோஸை நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது கூடயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதிலேயே மேஜிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேஜிக் வீடியோ டூலை யூஸ் பண்ணி நம்மளால் எடிட்டிங்கை இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஹைலைட்ஸை கேப்சர் பண்ணிக்க முடியும், வீடியோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இதில் வந்து நம்மளால் பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். கேன்வாவில் இமேஜ் பேக்ரவுண்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும்னு நினச்சிங்க, ஆனால் இதில் வந்து வீடியோட பேக்ரவுண்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட்டரும் இதில் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல வகையான யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் canva.com விசிட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர
0: அது ஒண்ணும் இல்லடா அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்
0: அது கூட பரவாயில்லாம் இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க என்னதான் சொல்ல வர
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற எந்த சோனடா சொல்றாங்க
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும் நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர் நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும் இதனை தொடர்ந்து திவாகர் என் கூட டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மொபைல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அதே சமயத்துல நல்லாவும் இருக்கணும் அதே சமயத்துல கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொபைல் பேர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரியல்மி நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய நர்சோ 80 Pro 5G அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர் சரி இந்த மொபைல் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டுடலாமா இந்த மொபைலோட டிசைன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பெசில்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ரொம்பவே சின்னதாக தின்னாக இருக்குது நல்லா இருக்குது மொபைல் பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது இதனை தொடர்ந்து பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க அது கூடயே வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுக்குறாங்க ஒரு ரவுண்டான ஃப்ரேம்குள்ளே இதெல்லாம் வருது இந்த மொபைலோட பேசிக்கான அவுட்லுக் இதுதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட சிப்செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா டெக் D700 5G சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடாக இருக்கக்கூடிய சிப்செட் இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேமிங்லாம் விளையாடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொபைலோட டிஸ்பிளே இந்த மொபைலோட டிஸ்பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அதில் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அமோல்டு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இந்த டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.77 inches ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5500 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அது கூடிய உங்களுக்கு 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வரும் இந்த மொபைலோட கேமரா அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மொபைலோட கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மெயின் கேமராவாக 50 MP கொடுத்துருக்காங்க அந்த 50 MP வச்சு நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சோனியோட IMX882 அப்படிங்கிற கேமரா தான் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் 4K வீடியோ கூட எடுத்துக்கலாம் இதுலேயே AI சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்த மோஷன் டீப் பிளர் பெஸ்ட் ஃபேஸ் இந்த மாதிரி நிறைய AI சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு டாப் டயர் IP69 வாட்டர் ப்ரூஃப் வருது. நீங்கள் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், இல்லை கீழே தண்ணியில் நீங்கள் முக்கி எடுக்கணும், தண்ணியில் மொபைல் வந்துருச்சு அப்படின்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டாப் டயர் IP69 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 7.55 mm தான் திக்னஸ் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே 179 gram தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யாராவது இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த மொபைலோட பெயர் ரியல்மி நர்சோ 80 ப்ரோ. இந்த மொபைலோட தற்போதைய விலை 19,999 ரூபாயாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரோ நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பரதநாட்டியம்
1: தெரியும்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. திவாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட் இருக்கான்னு பாருங்க, இது இருந்துச்சுன்னா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்களை அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்கப்படுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ஃபோனில் இருக்க ஆப்பை எப்படி நம்ம நல்லா சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த சேஃப்டி டிப்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிக்கில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. சரி, இந்த சேஃப்டி டிப்ஸ் எதை பற்றி எதுக்காக இதை நான் பண்ணணும் அப்படின்னு உங்கள் டவுட் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த சேஃப்டி டிப்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எங்கள் ஃபோனுக்கு என்ன தான் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சாலும் பாஸ்வேர்டு போட்டு வச்சாலும் இல்லை பின் நம்பர் போட்டு கைரேகையெல்லாம் வச்சாலுமே உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்க ஒரு சில ஆப்பு, அதாவது இன்டர்நெட் மூலிமா செயல்படக்கூடிய ஒரு சில ஆப்லாம் வந்து சேஃப்டியாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை சேஃப்டி படுத்துறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். சேஃப்டி டிப்ஸ் அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுள் ஆப்பு. கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்பு கீழே நிறையா வரும், ஜிமெயில் வரும், கூகுள் டிரைவ் வரும், கூகுள் மீட் வரும், அதுக்கப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்பு கூகுள் நிறுவனமே நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்க நிறையா பேருக்கு இது பேசிக்காக ஃபோன்லேயே இன்ஸ்டாலாகவே வந்துடுது. அப்போ அந்த கூகுள் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டுமே கிடச்சிரும். இப்போ யாராவது வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மட்டும் ஹேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா ஆப்பையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியும். உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ண முடியும், உங்களோட கூகுள் ஃபோட்டோஸை யூஸ் பண்ண முடியும், உங்களோட கூகுள் டிரைவை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஃபாக வச்சுக்கணும். அப்படி சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன தான் திவாகர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணணும். நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம மொபைல் நம்பரோ இல்லை நம்ம டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நம்ம பேரே வந்து வித்தியாசமாக வைக்கிறதோ அந்த மாதிரி வைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைக்கணும்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும், ஸ்பெஷல் சிம்பிள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு அட்டு ஹேஷு இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்து வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இதுவாக்கா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சாச்சு இப்போ போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ ஸ்டெப் ஆத்தன்டிகேஷன் இல்லைனா டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை யாராவது எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போடுறப்ப யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபோனுக்கோ இல்லை உங்களோட லாகின் பண்ணியிருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கோ ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை இந்த இடத்துலேருந்து யாரோ லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இதை நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு அது நீங்களாக இருந்தால் அப்ரூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருங்க, உஷார் ஆகிக்கோங்க. அப்படி வந்துச்சு உங்களை தாண்டி வேறு யாராவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உடனே பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ரொம்பவே சேஃபாக இருக்கும் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேக்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து அடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் கூட சொல்லலாம். அதை என்ன மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க உங்க மொபைல்ல போட்டு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இது. நீங்க வந்து ஒரு நல்ல பென்ட்ரைவ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க மொபைல்ல இருக்க ஃபைல்ஸை வந்து பேக்கப் எடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இருக்க ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். என்ன தான் பேக்கப் எடுத்து வச்சாலும் டெலீட் பண்ணி வச்சாலும் அடிக்கடிக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம எங்கே போய் பேக்கப் எடுத்து வைக்கிறது, அடிக்கடிக்கு போட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவிஎம் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ENXO 64GB OTG பென்ட்ரைவ் தான் இது. OTG பென்ட்ரைவ்னால் நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவை கம்ப்யூட்டர்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் உங்கள் மொபைல்லையுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இருக்க ஒரு பென்ட்ரைவ். இதில் 64GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 3.2 USB Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஸ்பீடெலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும், காப்பி பண்ணுறப்ப இந்த இருக்கிற ஸ்பீடெலாம் சீக்கிரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் Type-C அண்ட் Type-A கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா Type-C இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் முன்னாடி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா Type-A கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடை வச்சு மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடை வச்சு நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டரில் Type-C போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் USB போட்டு வேணால் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 MB/s ரீடிங் ஸ்பீடு கொடுக்குறாங்க, 50 MB/s ரைட்டிங் ஸ்பீடு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிறத காப்பி பண்ணி அப்படியே வந்து கம்ப்யூட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பென்ட்ரைவ்க்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 64GB பென்ட்ரைவ்க்கு 10 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பென்ட்ரைவோட பெயர் இவிஎம் ENXO 64GB. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1249 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க அது வாக்கரனோட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதாக இருந்தேன் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நமக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய நிறைய ஆசைகள்லாம் வந்துருக்கும். இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஆசைகள்லாம் வந்து இருக்கும். இப்போ நீ எதுக்கு ஷோவை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஆசைலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இதை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் வாங்காம இருக்கிற ஒரு பொருள்னா என்ன அப்படின்றதான் இன்னைக்கான இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சேலம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நாளைக்கும் நாலா நாளைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த எக்ஸாம் எழுதும் போது கூட வந்து அவ்வளோ பயம் இருக்காது, ஆனால் அந்த ரிசல்ட்லாம் வரப்போ ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி 10th ரிசல்ட்டை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா 94.31% மாணவர்கள் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறதை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் ஆன எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துகள். அதே மாதிரி ஃபெயில் ஆகிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் கவலைலாம் வந்து படாதீங்க. வாழ்க்கையில் தோல்வி தான் வெற்றிக்கான முதற்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பயங்கர மோட்டிவேட்டடாக நீங்கள் அடுத்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ஆடி போய் அசந்து போய் கேட்குற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மலை வர மாதிரி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதுல எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: வேலையே இல்ல, எப்படிதான் இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கியோ?
6: இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு 1000 வேலை. லைஃப என்ஜாய் பண்ற மச்சான்.
5: வேலையே இல்லைன்னா சோத்துல அடி வாங்கணும், சேத்துல அடி வாங்கணும், புரிஞ்சுக்க மச்சான்.
6: அண்ணனோட பவர் தெரியாம நீ பேசின்னு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேற்று அம்பானி ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு.
5: என்னது, அம்பானி ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சா? என்னதான் சொன்னாங்க?
6: அதுவா மச்சி, 2 நாள்ல ரீசார்ஜ் முடிய போது, ரீசார்ஜ் பண்ணுன்னு சொன்னாங்கடா.
5: 1000 டக்கால்டியை பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டக்கால்டியை பார்த்ததே இல்ல மச்சான்.
6: இருக்கட்டும் மச்சி, சரி ரீசார்ஜ் பண்ண காசு கொடு.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்து இது வரைக்கும் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது என்ன அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்கே. ஸோ அது என்ன அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் செம்ம பேச பொருளாக இருந்தது. அதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்குள்ள எப்படி இருந்தது அப்படின்னா, பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ ஒருத்தர் ஒரு புதுவிதமான ஒரு பைக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அதனாலே அவர் சமூக வலைதளங்களில் செம்ம பேச பொருளாகிட்டாரு. யார் என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நார்த் இந்தியாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு யங்ஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு புது விதமான பைக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ பைக்னா நார்மலாக இருக்கிற பைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க, அது கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு பைக் அப்படின்னு சொல்லி இதே போலாம். அந்த பைக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாக பைக்கில் 2 பேர் உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம், ஆனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த பைக்கில் 7 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு அவ்வளோ நீளமாக இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விற்கிற பெட்ரோல் விலைவாசிலாம் மைண்டில் வச்சு தான் அந்த பைக்கை தயார் பண்ணியிருப்பார் போல். அந்த பைக்குக்கு பெட்ரோலே போட தேவையில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரை யூஸ் பண்ணி தான் அந்த பைக்கு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் 100,000+ வந்து காசு செலவு பண்ணலைங்க. அதாவது அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இல்லை மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த பைக்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இருந்தால் ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் தான் அவர் செலவு பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் இன்றைக்கி செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது பாலிப வயசு.
6: என்ன இது பாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க ஒரு பொருள் மேல பயங்கரமா ஆசைப்பட்டு ஸோ இப்போ வரைக்கும் வாங்காம இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா எது அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட மாசநாயகப்பட்டியிலேருந்து சதீசனை கால் பண்ணி அவர் அந்த வாசப்பட்டு வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி சொல்லியிருந்தார். இப்போது எல்லாருக்குமே சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஹீரோ சைக்கிளில் கியர் சைக்கிள் மேலே ஒரு தனி க்ரெஷ்ஷே வந்திருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம சதீசனாக சின்ன பையனாக இருக்கும்போதே கியர் சைக்கிள்லாம் அப்போ செம்ம ஃபேமஸாக இருக்கும். அந்த கியர் சைக்கிளை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ஆசை தான் வந்து பட்டிருக்காரன். ஆனால் கியர் சைக்கிளை வாங்கினதே இல்லையா. ஆனால் அவருக்கு இப்போ வந்துட்டு பைக் வாங்குற அளவுக்கு காசு இருந்தாலும் ஆனாலும் என்னால் அந்த சைக்கிளை வாங்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம சதீசனாக அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருந்தார். ஸோ நம்ம சதீஷ் என்ன சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமா ஆசைப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு இது வாலி பேசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் தான் செம்ம பேசு பொருளாக போயிட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றேன், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இதை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா, கேரளாவை சேர்ந்தவர் தான் கல்லூர் பாலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாலக்காடு இருக்குல்ல, கேரளாவோட பாலக்காட்டில் இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 25 லட்சத்துக்கும் மேலே மரங்களை அவர் வந்து கேரளாவை சுற்றி நட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் யாருமே அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணது கிடையாது. எந்தவித ஃபண்டிங், அதாவது காசு வெளியிலிருந்து வந்ததும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட கை காசை போட்டு மட்டும்தான் அவ்வளோ மரங்களை நட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா சமூக சேவைகளும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே அவர் வந்து மரங்கள் நட்டுட்டு வந்துட்டுருக்கிறாரா. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே அவர் வந்துட்டு வயசான ஒரு தாத்தா தான். அவர் அந்த தள்ளாத வயசுலேயும் வந்துட்டு இந்த இயற்கை மேலே இருக்கிற ஒரு பற்றுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காருல. நிஜமாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கீங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேச பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி பேசினோம். இப்போது இதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கூட பேச போகிறாருங்க. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராம்கி ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கு மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம ராம்கி பிரதர். இவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கண்டென்ட்ஸ்லாம் நிறையவே சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட ஜர்னி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா? இந்த வித்தியாசமான கிராமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம வித்தியாசமான மனுஷங்களை சந்திச்சு நீங்க நிறைய விஷயங்கள்லாம் கண்டென்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய இடங்கள்லாம் டிராவல் பண்ணும்போது மதுரையை தாண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு பிளேஸ்னா எந்த பிளேஸ் ப்ரோ நீங்க சொல்லுவீங்க?
6: சென்னை தான் ப்ரோ. சென்னையில வந்து கத்துக்கிட்டது தானே எல்லாம். சின்ன வயசுல சென்னையை பெருசா பாக்கணும்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு, சுத்தி பார்த்துட்டு தான் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அங்கேயே போய் வேலை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. ஆனா திருப்பி போகணும்னு நினைச்சே போக முடியல. அந்த வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய சம்பவம்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அடிக்கும் நடக்கக்கூடாது அப்படி ஒன்னு நடந்துச்சு. அதனால திரும்பி போக முடியல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா திரும்பி போக முடியாத ஒரு நிலை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பயணம் ஒன்று பண்ணேன், ஆன்மீக பயணமும் ஒன்று ரிலேட்டடாக ஒன்று சொல்லிட்டு வந்து பண்ணேன். அது தனியாக தான் சொல்லிட்டு பண்ணேன். அது தனியாக பண்ணேன், அதோட விளைவு தான் சொல்லிட்டு வந்து தெரிவிப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆக்சுவலி நான் ஏன் வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சேன்னு நான் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தேன். ஒரு டைம்ல வந்து நினச்சி பார்த்தேன். என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று லோட லோடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஒரு கிரியேட்டர், நீங்க எஃப்எம் வேற இருக்கிறீங்க. நான் சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒன்று பேசிட்டே வந்திருப்பேன் ப்ரோ. அதனோட விளைவாத்தே வந்து இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அதை நினைச்சு தான் கொஞ்சம் வந்து இது பண்ணிப்பேன். இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியால 360,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க ப்ரோ, ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க. சோ வந்து இப்போ இவ்வளவு பேர் நம்ம வந்து இது பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய மலைகளுக்கு தான் சொல்லிட்டு வந்து போயிருக்கோம் ப்ரோ. இன்னும் அதை பத்தின செய்திகள் மேல வர முடியாதவங்க எவ்வளவு பேரும் வந்து 60-70 வயசு மேல எல்லாம் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன்றது அது தன்னை அறியாமல வந்து ஒரு இது வந்து வந்துடும்.
2: சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்க இன்னும் நிறைய இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களை போய் சந்திங்க, அந்த டிஃப்ரெண்டான வில்லேஜ் எல்லாம் போட்டீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டென்ட் ப்ரோ. ஸோ நீங்க இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய கண்டென்ட்டை டிஃப்ரெண்டா யூனிக்கா வந்து கொடுங்க ப்ரோ. நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன். ஸோ கேட்டுட்டு இருக்க மக்கள் நீங்களும் வந்து சொல்லுங்க, உங்களுக்கும் வந்துட்டு ஃபேவரட்டான பிளேசஸ்லாம் வந்துருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபேவரட்டான பிளேஸ்னா எது அப்படின்றத நீங்க மறக்காம வந்து சொல்லுங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில நம்ம ராம்கி பிரதர் கிட்ட நிறைய பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
7: Reporting, dropping the damn track. His who is back? We'll make it bang it. No, I'll be back. Tell her.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ராம்கி ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நீங்கள் நிறைய டிஃப்ரெண்டான பிளேசஸ்லாம் விசிட் பண்ணி தெரியாத கண்டென்ட்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ யாராவது யாருனே தெரியாத மக்கள்லாம் வந்துட்டு உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா?
1: நீங்கள் நிறைய பேர் வெளில இருந்தெல்லாம் தம்பி உங்கள் சேனல் பார்க்குறப்போ உன்னால் தான் போய் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் சொல்லும் போது, மெசேஜ் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியே வந்து மறந்துடும் ப்ரோ. படுற கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்கிறது அப்படியே தாண்டி போயிடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு இதை விட வேறு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ராம்கி பிரதர் வந்து சொல்கிறாரு. இப்போது கண்டென்ட் கிரியேஷனுக்காக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் போயிட்டு ரீச் அடைஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயங்கரமாக பாராட்டுவாங்க. சூப்பர் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாராட்டுகள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனல் ஆகிட்டு ஸோ நம்ம அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு உங்களோட அப்ரிசியேஷனை வந்து கொடுங்க. அது வேற லெவல் பூஸ்டிங்காக வந்துருக்கும். ராம்கி பிரதர், அதே மாதிரி இப்போ புதுசாக சோஷியல் மீடியாக்குள்ளே நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டருக்காக நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல விரும்புறீங்க உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது தான் ப்ரோ கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக வந்துருக்கும். யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி வேணா கேமரா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தர்றான், பேசிக்கிட்டு தர்றான் அப்படின்னு இருந்தா ஒரு மாதிரி நம்ம வந்து இதுவாக பார்த்தாலும் இந்த காத்துல வாங்கிட்டு இந்த காத்துல வந்து விட்டுருணும். இல்லை அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே வந்து கூடாது ப்ரோ. பார்க்க கூடாது, பாருங்க, ஆனால் கேட்டுட்டு அதை வந்து உங்களை வருத்திக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்க வந்து கூடாது. அந்த மனநிலைக்கு நம்ம வந்து வந்துடணும். நெகட்டிவிட்டி அந்த ஸ்டார்டிங்ல கமெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து பக்கத்துல நம்ம வந்து போறோம் வாரம்னும் போது நம்மளை வந்து நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு வந்து எடுத்துக்க கூடாது. நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு வந்து எடுத்துக்க கூடாது. அப்படி தள்ளி வச்சுட்டு வந்து போயிட்டே வந்து இருக்க வேண்டியதான். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்ற பிளானிங் வந்து இருந்துட்டே வந்துருக்கணும். அடுத்து என்ன பண்ணும் அவ்வளவுதான். அவங்க சுத்தி என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அந்த கல் எறியவங்க இருந்துட்டு வந்து இருப்பாங்க. என்கிட்ட சம்திங் ஏதாவது வந்து புதுசா ட்ரை பண்ணும் போது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் ப்ரோ.
0: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இப்போ நம்ம ராம்கி பிரதர் சொன்ன மாதிரி புதுசா சோஷியல் மீடியா ஜேர்னி எல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா நெகட்டிவிட்டிஸான கமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. ஸோ நீங்க சோஷியல் மீடியா ஜேர்னில கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியா வந்து இருங்க. சோ உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் வருது அப்படினா அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆகாம அடுத்து அடுத்து நீங்க என்ன விஷயங்களா பண்ண முடியுமோ அதை நீங்க தெளிவா வந்து பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல அதை செட் பண்ணி நீங்க ஓட ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இந்த ஒரு சோஷியல் மீடியா ஜர்னில. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய டெக்னிக்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டார். அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டதுனால அந்த கேள்விக்கு நம்ம சதீஷ் அண்ணா கால் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய டெக்னிக்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் ஞாயிற்றுக்கிழமைகளும் பெரிய நகரமும் அறையில் ஓர் இளைஞனும் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நாகராஜ் அப்போதான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தான். 11:00. பொதுவாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே இந்த காலையில் நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது அபூர்வம் தான். அது எழுந்திருக்கிறதே கொஞ்சம் தாமதம். அப்புறம் குளிச்சுட்டு அப்படி போயிட்டு கடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தால் இப்போ இவ்வளோ நேரம் ஆகிடுது. இது ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு டைமுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். சரி, எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படியே அறையிலேயே முடங்கி கிடக்க வேண்டியது தான். இப்போ ஏதாவது அலுவல்னாலும் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஆஃபீஸ் இருக்குது? என்ன வேலைக்கு போய் பேங்கோடு இருக்க போகிறதில்ல, என்ன வேலை இருக்குது? ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாத்துக்கும் லீவு தான். அதனால் ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லையா போய் நண்பர்களை பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பர்ச்சேஸ் கடைங்களுக்கு வாங்க வேண்டியிருந்தால் ஏதாவது வாங்கலாம். எவ்வளோ தானே செய்ய முடியும், ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு தான். அதனால் அந்த அறையிலேயே முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலையாக தானே இருக்கும். அதாவது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துக்கிறது ஒரு கனமான வேலை. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஏன்னா முடிவெட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் நாகராஜ். அது போனால் போயிட்டு வெட்டிட்டு வந்து மறுபடியும் குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட போனால் கிட்டத்தட்ட 12 ஆகிடும். அது இல்லாமல் முடிவெட்ட போகிற இடத்துல உடனே நம்ம வெட்டிக்க முடியாது. அங்கே போய் ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே நம்ம உட்காந்துருக்கணும். ஒரு ஆளுக்கு 20 நிமிஷமாக அது ஆகாதா என்ன? அப்புறம் அது 1 மணி நேரம் உட்காந்துருக்கும். அது முடிச்சுட்டு இங்கே வந்தால் குளிச்சுட்டு அது ஒரு போர் அடிக்கிற விஷயம். முடிவெட்ட போகிறது அப்படிங்கிறது போன உடனே பட்டுன்னு வேலை முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, ஆனால் கெஸ் பண்ண முடியாது. போன உடனேயும் முடியலாம், இல்லை ஒரு 5 பேர்த்துக்கு அப்புறம் கூட வெட்ட வேண்டியிருக்கலாம்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: முடிவெற்றவர் வந்து தெரிஞ்சவங்கிறதுக்காக எல்லாம் அப்படி கூப்பிட மாட்டாரு. அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் தான் ஒரு கேட்பாரு, ஏங்க அவரு கொஞ்சம் வெட்டி விட்டுட்டுங்களா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு. அவரு ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு வேலை இது கிடைக்கலாம். அப்படி யாரும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. பொதுவா முடிவெற்றவங்க யாரும் தானே வந்தா வரிசையில உட்காந்துட்டு அடுத்து அடுத்து அப்படியே வர வேண்டிய, எல்லாமே முக்கியமான ஆளுங்க தான், எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தான். யாருக்கு என்ன ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா அவரு அவ்வளவா அதுல முனைப்பு காட்டுறதில்ல, வரிசையா தான் கூப்பிடுவார். வந்து அப்படியே கட்டில படுத்தாச்சு. மறுபடியும் படுத்துட்டு அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு சிகரெட்டை குடிக்கலாம் அப்படின்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து வாயில அப்படி வச்சாரு. எங்க தீப்பெட்டி அப்படின்னு தேடி பார்த்தா காணும், சமையலறையில இருக்கு. அதுக்கு எழுந்து போகணுமே, செழுப்பாயிடுச்சு. ஓ, இதுக்கு எழுந்து போறாங்களா அப்படின்னு அப்படியே வாயில வச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு சலிப்பா. ஓ, இதுக்கு எழுந்து போய் திரும்ப வந்து யாரால ஆவறது அப்படிங்கிற மாதிரி அப்படி படுத்துட்டு இருக்கும்போது தான் டொக் டொக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஓடி வாங்க உள்ள அப்படின்னு போய் திறக்கிற அப்படியே பார்த்தா அவனுடைய நண்பன் சாரங்கன் அப்படின்னு பேரு. வாடா வாடா சாரங்கா, வாவா, வருவேன்னு தெரியும், நான் மத்தியானத்துக்கு மேலே வருவோன்னு பார்த்தேன், நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் கூட ஒரு ஆள் வந்திருந்தானே, அவனை யாருமே தெரியல நாகராஜுக்கு. ஆனால் அவனே சாரங்கனே அறிமுகப்படுத்திச்சான், இவன் ரமணி என்னுடைய நண்பன், சும்மா கூட வந்தான், அப்புறம் உன்னை பார்க்கும்போது அவனை தனியாக நிறுத்திட்டு வர முடியும்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன், அதனால் என்ன, வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன, உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சான். கொஞ்சம் தண்ணி கொடுறா அப்படின்னு சாரங்கன் கேட்டான். போயிட்டு சமையல் அறையில் தண்ணி மொண்ட்டு வந்து கொடுத்த. அப்படியே குடித்த பிறகு என்ன சமையல் அறையெல்லாம் வச்சுருக்கிற அப்படின்னு சொன்னான். என்ன, இவர் சமைக்கிறது கிடையாது நாகராஜ், கடையில் தான் சாப்பிட்டுக்கிறது. இவர் தங்கியிருக்கிற ரூமில் சமையல் அறையும் கிடையாது, அதனால் அது அடுத்த போர்ஷனில் இருக்கிற சமையல் ரூம். அது எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கப்பா ஹவுஸ் ஓனர், நான் தான் இந்த வீட்டுக்கெல்லாம் இப்போ பாதுகாப்பு அப்படின்னாரு. எல்லாருமே போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டான் சாரங்க. ஆ, எல்லாரும் தான் அப்படின்னா, அதான் முகம் மாட்டமா இருக்கு அப்படின்ட்டு சாரங்க சொன்ன உடனே இவரு கொஞ்சம் அது வரைக்கும் வாடாத முகம் கொஞ்சம் வாடிடுச்சு.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
5: கதை நேரம்
6: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
7: என்ன காரணம் கொண்டு அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பொண்ணு, நல்ல ஒரு பருவ பெண், அது மேல நாகராஜுக்கு ஒரு சின்ன காதல் உண்டு. அதுக்கு தெரியாது, அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவரா ஒரு கற்பனை, அது மேல ஒரு எண்ணம். அதனால அது வீட்டில் இருக்கிற நேரம்லாம் இவருக்கு ஒரு மகிழ்வான நேரம். அதை பார்க்கறது, அதனுடைய அசைவுகளை கண்காணிக்கிறது, அந்த மாதிரி. இப்போ காதல்னா அப்படிதானே, அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ. நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நடக்கிறதும் நமக்கு பிடிக்கும், சிரிக்கிறது நம்மளுக்கு பிடிக்கும், அவங்க இறங்கி படியில் இறங்கி ஓடுறது ஒடியாடுறது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலனா கூட நம்மளுக்கு பிடிக்கும். அதானே காதல் அப்படிங்கிறது. அது மாதிரி நாகராஜன் அப்படி இருந்தான். அதை ஒரு நாள் தன்னுடைய நண்பன் சாரங்கன் கிட்ட பேச்சுக்கு பேச்சா சொல்லிட்டான். இந்த மாதிரிடா, அந்த பொண்ணு மேல நான் ரொம்ப பிரியப்படுறேன், ஆனா அதுக்கு அது தெரியவே மாட்டேங்குது, எப்படி தெரிவிக்கிறதுனே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி. சரி, இவனுக்கு தான் அது காதல், அவனுக்கு அது ஒரு செய்தி தானே. அவன் அதை மனசு வச்சுட்டு இப்ப அப்படி கேலியா சொல்றான், எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கிறதுனால வருத்தமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு உடனே, ஏன் நாம இவன்கிட்ட சொன்னோம், நம்ம எவ்வளோ உயர்வாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதை சாதாரணமாக ஒரு கேலியாக சொல்கிறனே அப்படின்னு கோபப்பட முடியல. ஏன்னா அப்படி சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட சொன்ன தப்பாக போச்சு, அது மாதிரிலாம் சொல்ல முடியல. ஏன்னா நண்பன். உடனே இவனும் ஒரு சிரிச்சு மழுப்பி ஒரு மாதிரி சமாளித்து அது மனசு வருத்தத்தை காட்டிக்காத மாதிரி அப்படியே அது கடந்து போயாச்சு. ஆனால் சில நேரங்களில் கோபம் வரும், இந்த சாரங்கன் பண்ணுறதெல்லாம், அதாவது தன்னுடைய உணர்வுகளை கேவலப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்போல்லாம் அவனை இனிமேல் நட்பாக்கிக்கவே கூடாது, விலகிடணும், என் வந்து நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கல, அல்லது நம்முடைய குணாதிசயங்கள் இவனுக்கு சீப்பாக தெரியுது, இவன் நம்மளுக்கு சரியான ஆள் இல்லைன்னெல்லாம் தோணும். ஆனால் அவனை விட்டாலும் ஆள் கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு லீவ் நாளில் அல்லது தனியாக எங்கேயாவது போக வேண்டியிருந்தா ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா அவன் தான், அவன் தான் கூட வருவான், கூட்டிகிட்டு போவான். அதனால் அந்த சின்ன சின்ன தன்மான பிரச்சனைகளை பொறுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது, அப்படி தான் பொறுத்துக்கிட்டும் இருக்கான். அடுத்து சாரங்கன் சொன்னான், என்ன பண்ணுறதா உத்தேசம் இன்னைக்கு, வீட்டில் தானா அப்படின்னா, ஏதாவது போகணும், அப்புறம் நீ தான் பிளான் வச்சுருப்பிய சொல்லு அப்படின்னா நாகராஜ். சரி, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம ரேஸ் கிளப் போகலாம் அப்படின்னா. ரேஸ் கிளப் அப்படிங்கிறது இந்த குதிரை பந்தயம் நடக்கிற இடம் தான் ரேஸ் கிளப். சரி, எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போனாங்க. வழியில் சினிமா தியேட்டர் வந்தது, அதில் பார்த்தா படம் ஒன்றும் சரியில்லை பார்க்குற மாதிரி. சரி போகலாம் அப்படின்னு ரேஸ் கிளப் போனாங்க. அங்கே குதிரைகள், அது என்ன பந்தயம் தானே அது, அதில் மொதல் வர குதிரை எதுன்னு பெட் கட்டினா அது ஜெயிச்சு அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லாபம், இல்லைன்னா கட்டின பணம் போயிடும். ரெண்டாவதாக வர குதிரை எது, மூணாவதாக எது வரும், அப்படி கூட பெட் கட்டலாம். சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா லாபம், பரிசு மாதிரி. சொன்ன மாதிரி வரலைன்னா அந்த பணம் போயிடும். அதான் அந்த ரேஸ் அப்படிங்கிறது.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: அதுல ஒரு குதிரை ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, ஜாக்கி ஒருத்தர் இருப்பாரு. ஜாக்கி தான் அது மேல ஏறி ஓட்டுறவரு. ஜாக்கி பொறுத்த வரைக்கும் வின் பண்ணணும் அப்படின்னு தான் ஓடுவாங்க. அந்த குதிரை வின் பண்ற மாதிரி தான் வேக வேகமா ஓட்டுவாங்க. இந்த குதிரையினுடைய திறனை பொறுத்துதான் அதனுடைய வெற்றி தோல்வி எல்லாம் இருக்கு. ஜாக்கி என்னதான் முயற்சி பண்ணாலும் குதிரைக்கு அந்த தெம்பு இருக்கணும்ல, வேகமா ஓடுற அந்த ஸ்டெமினா, அது இருந்ததுன்னா ஓடும். அதனால எது ஓடுற குதிரை, எது ஜெயிக்கிற குதிரை அப்படிலாம் பார்த்து கட்டுவாங்க. இந்த முறை சாரங்கன் வந்து ரெண்டாவதா வர குதிரை மேல பணத்தை கட்டினான். இரண்டா ரெண்டாவதா வர குதிரை மேலன்னு சொல்லி பணத்தை கட்டுற அப்படின்னா, இல்ல இல்ல, ரெண்டு குதிரையை நாம செலக்ட் பண்ணிக்கணும், ஒன்னு இது ஃபர்ஸ்டா வரும், இது செகண்டா வரும் அப்படின்ட்டு நாம முதல்ல ஒன்னு கட்டணும். இன்னொரு விதமா இது ஃபர்ஸ்டா வரும், அது செகண்டா வரும் அப்படின்னு ஒரு தடவை கட்டணும். அப்படி கட்டும் போது எப்படியும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எதுன்னு நம்ம ஒரு முடிவு நம்ம கெஸ் பண்ண முடியும். இது வர்றதை நம்ம சொல்ல முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்டாவும் செகண்டாவும் எது வரும், அந்த குதிரைங்க வரும் அப்படிங்கறதுல நம்ம பண்ணலாம். அந்த ரெண்டு குதிரையில மாத்தி மாத்தி கட்டும் போது ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் பணத்தை கட்டினான். ஆனா அவன் கெஸ் பண்ண அந்த ரெண்டு குதிரையுமே ஃபர்ஸ்டாவோ செகண்டாவோ வரல, அது மூணாவதாவும் நாலாவதாவும் வந்துருச்சு. அவன் நினைச்சு பார்க்காத 9 நம்பர் குதிரை தான் ஃபர்ஸ்டா. அவன் அந்த டிக்கெட்டை கோபமா கிழிச்சு போடுறான், போ பணம் போச்சு அப்படின்னு. அந்த குதிரை ரேஸ்ல ஒரு பெண்மணியை உட்கார ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இவனை பார்த்து சிரிக்கிறான். சரி, இவனும் சிரிக்கிறான். சரி, அதோட முடிஞ்சிருது, சரி போலாண்டா, வந்து நஷ்டம்தான் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இவன் அவன் கூப்பிடுற இடத்துக்கு போற மாதிரி பழகிட்டான். இவன் யாரும் எங்கேயும் கூப்பிடுறதில்ல, இங்க போலாம் இங்க போலான்னு அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி போவான். அவனுக்கு டைம் பாஸ் அவன் தான். அப்புறம் வர்ற வழியில டே படமாவது பார்த்து போலாண்டா அப்படின்னாங்க. அதான் நல்லா இல்லைன்னு தானே முன்ன போனோம், சரி வாடா டைம் போகணும், ஒரு படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க. உட்காந்துருந்தாங்க, பார்த்தா பக்கத்துலேயே அந்த பெண்மணி, அந்த கருப்பு கண்ணாடி போட்ட பெண்மணி. அப்புறம் இவனை பார்த்து சிரிச்சா, அவனும் பதிலுக்கு சிரிச்சான். அப்புறம் படம் முடிஞ்சது, வெளியே வந்தாங்க, ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல. ஒன்று இவன் சாரங்கன் வந்து கிளம்பலாம்டா அப்படிங்கிறான். இவனுக்கு இவன் முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. நாகராஜ் இறா பார்த்துட்டு போகலாம், ஃபைனார் இவங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அவன் கிளம்புனா கிளம்பிக்குவான், இருக்கலாம் அப்படின்னா இருப்பான். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பழகுனது நடந்துக்கிறது எல்லாமே. அதனால அரை மனுஷா சரிக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு வந்தாச்சு. வழியில ஒரு பார் ஒண்ணு, அதாவது குடிக்கிற இடம், மது அருந்தும் இடம், போலாமடா சாப்பிடுவோம் அப்படின்னு ஏதோ அவன் சொன்னான். இப்ப நாகராஜ் பொறுத்த வரைக்கும் சொன்னதுக்கு உடன்பட்டே பழகியாச்சு இல்லையா, சரிடா போலாம் அப்படின்ட்டு உள்ள போனாங்க. கொஞ்சம் மது அருந்தினார்கள்.
7: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் கிளம்பிட்டாங்க. இப்ப நாகராஜ் கொஞ்சம் தடுமாறி தடுமாறி பேசினான். அவன் கொஞ்சம் ஸ்டெடியா இருந்தான் அந்த ரெண்டு பேருமே. அப்புறம் அப்படியே கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு பக்கமா விட்டாங்க. என்னடா மேல கொண்டு போய் விடணுமா அப்படின்னு கேட்டான். அதாவது ரொம்ப தடுமாறுற, இதுக்கெல்லாம் போய் அப்படின்ட்டு. அது ஒரு பரிதாபமான ஜீவன் மாதிரியும், அவன் வந்து இதெல்லாம் சாதாரணமா ஹேண்டில் பண்ற ஆள் மாதிரியும், இவன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியும் அவனுடைய ஒரு பேச்சு இருந்தது. இப்ப குடிச்சவனை பார்த்தா நாம ஒரு எப்படி நினைக்கிறோம், ரோட்ல உளுந்து கிடக்குறான், ஏப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்றது, வண்டியில போறவன் என்ன வீட்டுல சொல்லிட்டு வண்டியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நிலை தடுமாறி நின்னா ஒரு இலக்காரமா பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு அவன் பேசுறது. ஏடா போயிடுவியா மேல அப்படிங்கிற மாதிரி, இல்ல இல்ல நான் போய்க்குவேன் அப்படிங்கிறான். அந்த இலக்காரம் அப்பயும் அவனுக்கு புரியுது அவ்வளவு ஒரு போதையிலும் கூட. ஆனாலும் அவனை எதிர்த்து சொல்ல முடியல. என்னடா எனக்கு தெரியாதா, நீ தானே குடிச்சிருக்க, நீ போகும்போது நான் போக மாட்டேனா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத அப்படின்லாம் சொல்லணும்னு மனசுல தோணுது. ஆனா அந்த நட்பு கெட்டு போயிடும். ஏன்னா நாளைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அவன் தான் கம்பெனி, வெளியில போறதுன்னா வருதுன்னா அப்படின்னு சொல்லி வாய் அடக்கி உள்ள போய் படுத்துக்கிறான். அவன் மனசுக்குள்ள பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. ஒரு தனிமையை போக்கிக் கொள்ள தனித்தன்மையை இழக்க வேண்டி இருக்கேன். நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அதை வந்து நண்பன் வந்து மதிக்க மாட்டான், அவன் இழிவுபடுத்துவான். அதை நாம பொறுத்துக்கிட்டு தான் இந்த தனிமையை அவனோட நம்ம கடக்க வேண்டியிருக்கு. ஏன் அதுக்கு நண்பன், எதுக்கு நம்ம தனியாவே இருந்துடலாமே, இந்த தனிமையே அதுக்கு சுகமானது தானே. தனித்தன்மை இழக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு. அதுக்கு தனிமையே நமக்கு பெரிய ஒரு கொடுமை கிடையாது, அதையே அனுபவிக்கலாமே. அதனால இந்த நட்புக்காக, தனிமையை போக்குவதற்காக நட்பு, நட்பை காப்பாதற்காக நம்முடைய தனித்தன்மையை இழக்கிறது, தன்மானத்தை இழக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இது என்ன இது அப்படின்னு பலவாரம் நினைச்சாலும் ஏனோ அந்த நண்பனை இழக்க முடியல. ஏன்னா அவன் தான் தனிமையை போக்குகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் ஒரு அப்படியே தூங்கிடறான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளும் பெரிய நகரமும் அறையில் ஓர் இளைஞனும் என்ற இந்த சிறுகதை மூலம் ஆதவன் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்று பார்த்தால், பொதுவாக இந்த நட்புங்கிறது வேற நட்பே இல்லை அப்படின்னு ஆயிட்டா அது கொஞ்சம் என்னை விட்டா உனக்கு யார் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டா, அந்த பேச்சு துணி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. ஏய் செய்டா என்ன போய் பெருசா, நான் சொல்றத செய் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அவனுக்கு இன்னொரு நட்பு இருந்ததுன்னா அவன் அதை நம்மளை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுல மதிப்பு இருக்கும். யாருமே இல்லை உன்னை விட்டா அப்படின்னு இருக்கும்போது அந்த நட்பு கூட கொஞ்சம் உணர்வுகளை கேவலப்படுத்துற அளவுக்கு வந்து நிக்குது அப்படிங்கிற செய்தி தான் சொல்றாரு. இது நண்பர்களுக்கு மட்டுமல்ல, கணவன் மனைவிலையும் என்னை விட்டா உனக்கு யாரு, எங்க போயிட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா, இழிவுபடுத்துதல் என்பது இருவருக்குமே ஏதாவது ஒருவர் ஒருத்தரை இழிவுபடுத்துற நிலைக்கு வந்துடுறாங்க. அது ஒரு மனக்கசப்பு உண்டு பண்ணுது. ஆனால் தெரிவிக்க முடியாமே மன குமுறலாக மாறுகிறது. இதை நட்பின் வழி அவர் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
5: சோன்மிட்டா சோக்கப்பே.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: குட்டிக்குருவி ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்துச்சு. அந்த குட்டிக்குருவி எல்லா விஷயத்துக்குமே முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்கும். யார்கிட்டயா பேசணும் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஸோ அதனால் யார்கிட்டையுமே பேசவே பேசாது, மோஸ்ட்டாக தனியாக இருக்கிறது தான் அந்த குட்டிக்குருவி விரும்பும். அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் பயங்கரமாக புயல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குட்டிக்குருவி இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்தில் மற்ற பறவைகள் எல்லாமே வந்து தங்களோட பாதுகாப்புக்காக அந்த ஒரு மரத்தில் அடைக்கலத்தை தேடிக்கிட்டாங்க. ஆனால் குட்டிக்குருவிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வந்து இவங்க கூட பேசுறதுக்கும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி தனியாகவே நின்றுட்டு இருந்துச்சு. அப்போது அந்த இடத்துக்கு வந்த முயல் குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, குட்டிக்குருவியை பார்த்து, நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்கவே கூடாது, நீ தப்பு பண்ணால் மட்டும்தான் பயப்படணும், ஏன் இதை புரிஞ்சிக்காமல் இவ்வளோ நாளாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது வந்து குட்டிக்குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆமால, நான் ஏன் இவங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் பயப்படணும், நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் எல்லார்கிட்டையுமே பேச ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முயல் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த குட்டிக்குருவி. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே தயங்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பயப்படவும் கூடாது. நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படவும் கூடாது, தயங்கவும் கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம், உங்க நேம்?
2: My name is Rakshita.
1: Rakshita, how are you?
2: I'm good. How are you?
1: Yes, I'm so good, Rakshita. சரி Rakshita, மணி எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல ஸ்கூலுக்கு, இந்த மாதிரி செயின் எல்லாம் போட்டு போனா மிஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா?
2: மிஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க போட்டா.
1: பரவாயில்லையே, சோ ஸ்வீட். மிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. மிஸ்ஸோட பேர் என்ன?
2: தீபா மிஸ்.
1: தீபா மிஸ், அப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல தீபா மிஸ் தானே ரொம்ப பிடிக்கும்?
2: எஸ் அக்கா.
1: ஓகே Rakshita, தலையெல்லாம் அழகா சீவிருக்கீங்க, யார் சீவிட்டா உங்களுக்கு?
2: கிராண்ட்ஃபாதர்.
1: கிராண்ட்ஃபாதரா? மற்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டா மம்மி சீவி விட்டாங்க இல்ல கிராண்ட்மா சீவி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் அக்கா சீவி விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க குழந்தைங்க. ஆனா நீங்க வந்து டிஃபரெண்டா கிராண்ட்ஃபாதர் சீவி விட்டாங்கன்னு சொல்றீங்க.
2: கிராண்ட்ஃபாதர் டெய்லியும் காலையில எழுந்தோனே சீக்கிரமா தலைவாரி விட்டுருவார்.
1: வாவ், ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம Rakshita கூட பேசலாம். ஸ்டே டியூண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரக்ஷிதா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம ரக்ஷிதா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அண்ட் இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியெல்லாம் ஒரு வழிமுறைகளை கொண்டு நம்ம குழந்தைகளை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வெளியில் போய் விளையாடுவாங்க. இந்த மாதிரி வெளியில் போய் விளையாடுற சமயத்தில் இந்த வெயிலில் இருந்து நம்ம குழந்தைங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் சார்?
3: ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பீக் சம்மர், அதுக்கப்புறம் பீக் அந்த யூவி ரேடியேஷன் டைம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சூரியனோட தாக்கமும் அந்த யூவி கதிர்களோட தாக்கமும் எந்த டைமில் ரொம்ப பீக்காக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலை ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3-4 மணி வரைக்கும் தான் பீக் டைம். ஸோ இந்த மாதிரி டைம், இந்த டைமில் குழந்தைங்களை வந்து ரொம்ப வெளியே விடாமல் பார்த்துக்கிறது தான் ஃபஸ்ட் அட்வைஸ். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்கும், ஆஃப்டர் தட் வந்து ஒரு 4 to 5 மேலே விளையாடணும், இது பண்ணுங்கள். இந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் வெளியே அனுப்பாதீங்க, இன்டோர் கேம்ஸ் மாதிரி இது பண்ணுங்கள். இல்லை அதையும் தாண்டி என்ன தான் இருந்தாலும் குழந்தைகள் வெளியே போகிறத செய்யும். அதையும் தாண்டி ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா, சன்ஸ்கிரீன் கேப் போட்டு விடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது லூஸ் ஃபிட்டட் கிளாத்தாக போடுங்க.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இந்த காட்டன் கிளாத்து அப்படி இல்லைனா லூஸ் ஃபிட்டட் கிளாத்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்க இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய வேர்க்குறு ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. ரெண்டு பாட்டு, அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் பொதுவாகவே நான்வெஜ்ஜை நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நான்வெஜ்லேருந்து அதிகபட்சமான ஹீட் வந்து நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இந்த சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்டு ஜீரணக்கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான உணவுகள், காய்கறிகள், பழ வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்ப பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரவே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரக்ஷிதா கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம ரக்ஷிதா கூட பேசிடலாமா? ரக்ஷிதா, உங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் தான் தலையெல்லாம் எழுந்து வாரி விடுவாங்க, அண்டு அவர் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் ரொம்ப பிடிக்குமா?
7: எஸ்.
6: ஓஹோ, அப்ப தாத்தா உங்களை திட்டவே மாட்டாரா? நிஜமாவா? சரி, அப்ப இந்த அட்வைஸ் மாதிரி இப்பெல்லாம் பண்ண கூடாது கண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரா?
7: எனது தண்ணி எடுத்து வரும்போது மேல கீழே கொட்டிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாரு. தண்ணி கொட்டாத கொட்டினா எனது ட்ரெஸ் பூரா ஈரமாயிரும்.
6: ஓ, அப்ப தண்ணி எடுத்துட்டு வரும்போது தெரியாம கொட்டிடுச்சு அப்படின்னா கொட்டாம எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாரு. சரி, ஓகே. சரி, தாத்தா வேற என்னென்ன விஷயத்துல எல்லாம் ரக்ஷிதாக்கு ஹெல்ப் பண்ணுவாரு?
7: தாத்தா வந்து அதுக்குமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒர்க் தெரியாதுன்னா ஹெல்ப் பண்ணுவாரு.
6: என்னென்ன ப்ராஜெக்ட் முன்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தாத்தா உங்களுக்கு?
7: லீஃப் ஓட்டுறதுக்கு, ட்ரா பண்ணுறதுக்கு, சார்ட்ல ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
6: அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் தாத்தாவோட சேர்ந்து தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க போல. ஓகே, அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் ஸ்கூலில் வச்சாங்க அப்படின்னா தாத்தா கூட்டிட்டு போவீங்களா?
7: பேரண்ட்ஸ் மீட்டிங்னா பேரண்ட்ஸ் மட்டும் வரணும்னு மிஸ் சொன்னாங்க.
6: ஓ, அப்போ யாரை கூட்டிட்டு போவீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கெல்லாம்?
7: மம்மி.
6: மம்மி, சரி, ஓகே. சரி, இந்த ஸ்கூலில் நீங்கள் சேட்டை பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே யார்கிட்ட வீட்டிலலாம் ஷேர் பண்ணிப்பீங்களா? யார்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க ஃபஸ்ட்டு?
7: மம்மி.
6: மம்மி கிட்டியா? தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆனால் மம்மி கிட்ட ஷேர் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்க.
7: தாத்தா தூங்கிடுவார் சாயந்தரம்.
6: ஓ, தூங்கிடுவாரா? சரி, ஓகே ஓகே. அப்போ காலையில் ஏஞ்ச உடனே சொல்லிடுவீங்க போல. சரி, உங்கள் வீட்டிலே யார் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் யார் திட்டவே மாட்டாங்க?
7: சாஃப்ட் வந்து மம்மியை அட்வைஸ் பண்ணுறது டேடி. தாத்தா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார்.
6: தாத்தா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரா? சரி, ஓகே. அதனால தான் என்னவோ தாத்தாவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ. சரி, ஓகே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரக்ஷிதா கூட பேசலாம். ஸ்டே டியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போது சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள். இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலயமாவோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.
8: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரக்ஷிதா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் இவ்வளவு நேரம் ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவும் நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்ததான் நம்ம ரக்ஷிதா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எப்பயுமே ஒரு தரமான ரெசிபி ஒன்று சொல்லுவேன் இல்லையா, ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன ரெசிபி நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்காத ஒரு புது வகையான ரெசிபி தான். ஆனால் இதை வந்து நம்ம ஃபோனில் இந்த ரீல்ஸ்லலாம் நிறைய டைம் பார்த்துருப்போம். அப்படி என்ன இந்த ரெசிபிக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவகேடோ மில்க் ஷேக் தான். ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் வேணால் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நமக்கு தெரிஞ்ச பேரில் சொல்லணும் அப்படின்னா பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அவகேடோக்கு இன்னொரு பேர் தான் இந்த பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறது. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த பட்டர் ஃப்ரூட் அவகேடோ வந்து ஒன்று நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். அடுத்ததாக பால் 1 கப்பு, தேன் 2 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக இந்த ஐஸ் கட்டி வந்து 3-4, ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு அதாவது ஒரு சிட்டிக அளவு மேலே நல்லா அப்படியே டாப்பிங் பண்ணுறதுக்கு லைட்டாக தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே.

இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவகேடோவை நடுவில் வெட்டி உள்ளார இருக்கிற அந்த பழத்தை எடுத்துடணும். அதுக்கப்புறமா இப்போது மிக்சியில் அவகேடோவை சேர்த்து அது கூடவே பால், தேன், தேவையான அளவு இந்த சக்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தவிர்த்துடலாம். அப்புறம் ஐஸ் கட்டி இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி கிளாஸில் அந்த அவகேடோ மில்க் ஷேக்கை அப்படியே ஃபுல்லாக ஊற்றி அதுக்கு மேலே லைட்டாக இந்த ஏலக்காய் தூளை சேர்த்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், பயங்கர சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். நான் ஏன் இந்த அவகேடோ ஃப்ரூட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, நீங்களே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முடி பயங்கரமாக கொட்டுது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்றாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் ஏற்படுது. அதனால தான் ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகுது அவங்களுக்கு. இந்த ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து நல்லா சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவகேடோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய அதிகபட்சமான நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த அவகேடோவில் இருக்கக்கூடிய நல்ல ஃபேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரமான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: இருக்காங்க, மேலும் அவங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வைஸாக நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது குழந்தைங்க ஸ்கூலில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரணும், அண்ட் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கும் தெரிய வரணும். ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே மேம்?
2: இப்போ மெயினாக இது வந்து ஒரு பேசிக் நீடு. இது வந்து பேரண்ட்டுக்கும் டீச்சரும் ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கணும். கோஆப்ரேஷன்னா என்னன்னா, நவன் தென் தே ஹவ் டு என்ன சொல்லணும், எக்ஸ்சேஞ்ச். என்ன அவள் வீட்டில் அவள் என்ன பண்ணுறாங்கிறது டீச்சருக்கு தெரியும். ஸ்கூலில் அவள் என்ன அவளுடைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேரண்ட்டுக்கும் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி ஒழுங்காக நம்மளால் டெவலப் பண்ணி தர முடியாது. அதனால் கண்டிப்பாக மெயினாக பேரண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தன்னுடைய பிள்ளையுடைய குரோத்தில் அவள் இந்த மாதிரி செய்கிறாங்க மிஸ், இந்த மாற்றம் தெரியுது அப்படிங்கிறத வீட்டில் பார்த்தா. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் ஸ்கூலில் நாங்கள் அவளை தான் அப்சர்வ் பண்ணுறோம், எங்களுக்கு வேறு எது வேலையே இல்லை. 8 hours, 5 hours, 5 hours தே ஆர் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ நாங்கள் எந்த சேஞ்சஸ்னால் ஒன்று நாங்கள் பார்த்துருவோம், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க, அப்படி பண்ணிடுவோம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸ்கூலில் எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, இது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்ததாக ஏதோ ஒரு ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அது ரெண்டுமே இது ரெண்டையும் சார்ந்து தான் இருக்குது. ஸோ ஸ்கூல்லையும் வீட்லையும் குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது டீச்சர் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரக்ஷிதா கூட பேசிடலாமா? ரக்ஷிதா, அவங்களுக்கு வந்து தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும், எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதனாலேயே தான் தாத்தாவை ரொம்ப பிடிக்குமோ?
3: எஸ்.
1: ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே. சரி, தாத்தாவோட நேம் என்ன?
3: பாலகிருஷ்ணன்.
1: ஓகே. சரி, தாத்தாக்கு நீங்கள் நம்ம சோனா எஃப்எம் மூலமா ஏதாச்சும் க்யூட்டான ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்கள் தாத்தாக்கு?
3: தாத்தா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், லவ் யூ பாலகிருஷ்ணன் தாத்தா.
1: சூப்பர் ரக்ஷிதா. தாத்தா கேட்டால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வட அமெரிக்காவோட மிக உயரமான மலையான டெனாலி மலையை பத்தி ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில பேசியிருப்போம். அதுல சொல்லப்படாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தாங்க இப்ப சொல்ல போறேன். அப்படி என்ன தரும் சுவாரஸ்யம்னு யோசிக்கிறீங்களா? டெனாலி மலையோட வரலாறு தாங்க சுவாரஸ்யமே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொயுகோன் அதாபாஸ்கன் பழங்குடியினர் இந்த மலையை டெனாலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதோட அர்த்தம் உயரமான ஒன்று அப்படின்னு தாங்க. இயற்கையோட பெருமையை அவங்க அப்படியே உணர்ந்திருந்தாங்க. 1794 பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஜார்ஜ் வான்கூவர் இந்த மலையை தொலைவிலிருந்து பார்த்த முதல் ஐரோப்பியர் அப்படின்னு சொல்லப்பட்டாரு. ஆனா இந்த மலை எவ்வளவு உயரம், யாரால இதை ஏற முடியும் அப்படின்ற கேள்விகள் அப்பயுமே இருந்தது. 1903 நீதிபதி ஜேம்ஸ் விக்கர்ஷாம் முதல் முறையா மலையேற்றத்துக்கு முயற்சி செஞ்சாரு. ஆனா பனிப்பாறைகள், செங்குத்தான பனிச்சுவர்கள், பனிச்சரிவு அபாயம் இதனால அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது. அதுக்கப்புறம் பலருமே முயற்சி செஞ்சாங்க. அதுல டாக்டர் பிரெட்டிக் குக் தான் முதல்ல உச்சியை அடைஞ்சதா சொல்றாங்க. ஆனா அவரோட ஆதாரங்கள் சந்தேகத்துக்குள்ளானதா இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏற்றம் குறித்து விவாதம் தொடர்ந்துட்டு தான் வருது. கடைசியா 1913 June 7 4 பேர் கொண்ட குழு, ஹட்சன் ஸ்டாக், ஹாரி கார்ஸ்டன்ஸ், வால்டர் ஹாப்பர், ராபர்ட் டேட்டம், இவங்க தாங்க கடைசியில டெனாலியோட உச்சிய வெற்றிகரமா அடைஞ்சாங்க. அந்த பயணம் ரொம்ப கடினமானதா இருந்தது. -29 degrees Celsius வரைக்கும் குளிர் இருந்தது. ஆக்சிஜனும் ரொம்ப கம்மி. ஆபத்தான பனி சரிவுகள். ஆனா அவங்களோட மன உறுதிய இலக்கலைங்க. உச்சி அடைஞ்சப்போ ஒரு மலையேற்ற வீரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கத்தோட ஜன்னல் வழியா பார்க்கக்கூடிய உணர்வு அப்படின்னு. இன்னைக்கு டெனாலியோட ஏற்றம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. மலையேற்ற வீரர்கள் 2-4 வரைக்கும் இந்த மலையை ஏறத்துக்காக நேரம் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 விபத்துகளும் நடந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மலைய வெல்ல வராங்க. இந்த மலையோட கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? உயரங்களை அடையிறது ஈஸியானது இல்ல. துணிவும் பொறுமையும் இருந்தா முடியாதது எதுவுமே இல்லைங்க. பயம் இல்ல அப்படின்றது இல்லைங்க, பயத்தை தாண்டி முன்னேறினாதான் வெற்றி. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு நடூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்க வந்துட்டு ஃபெஸ்டிவல் பத்தி கேட்டிருந்தாங்க, அதாவது திருவிழாக்கள். ஒவ்வொரு கிராமத்துலையுமே கண்டிப்பாக ஏதாவது கோயில் இருக்கும். அந்த கோயிலில் வந்துட்டு கண்டிப்பாக திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழா முறை வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நம்ம ஏற்காடு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏற்காடுக்கும் நம்ம சேலம் மாவட்டத்தில் கீழே, அதாவது மலைப்பகுதி இல்லாத சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய திருவிழாவும் நிறைய மாறுபாடுகளோடு இருக்குங்க. கலாச்சார நிகழ்வுகளும் நிறைய மாறுபட்டிருக்குங்க. அப்படி வந்துட்டு நான் நடூர் கிராமத்தில் வெங்கடாஜலம் ஐயா கிட்ட வந்துட்டு பேசினப்போ அந்த திருவிழாக்கள் பற்றி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த விஷயங்களை நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள்.
4: திருவிழா பற்றி அப்படின்னாக்கா, நாங்கள் மாரியம்மா ஒரு பண்டிகை எப்படின்னா, மக்களை நெருக்கி நாங்கள் வந்து ஏதோ 10-5 ஏதோ எஸ்டேட் வேலைக்கு, அது கூலி வேலைக்கு தான் போவாங்க. போகும்போது வரின்றத ஒரு நாங்கள் ஒரு கணிப்பு போடுவோம். இந்த இப்போ இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வசதி வாய்ப்பு இருக்கிறதாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு 10,000 வரி,
5: ஒரே வரி தான் எல்லாருக்கும்,
4: எல்லாத்துக்கும் ஒரு வரி தான். ஒரு 10,000 வரி போடுவோம். போட்டு இந்த மே மாதத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு பண்டிகைன்னு போடுவோம். ஏன்னா அந்த கடவுளை வந்து சரி நல்லா வைக்குமோ வைக்காதோ அப்படின்னு வச்சு அந்த கடவுளை வேண்டி நாங்கள் அது ஒரு ஒரு பண்டிகைன்னு அது ஒரு கொண்டாடுவோம். 8 நாள் நடக்கும்.
5: ஒவ்வொரு நாள்
4: ஒவ்வொரு நாள் ஃபஸ்ட் நாள் ஒரு கம்பம் போடுவோம், கொடிக்கம்பம் போடுவோம். ரெண்டாவது நாள் ஃப்ரீயாக இருப்போம். அந்த சேர்வாட்டன்றது ஒரு இது இருக்குது, அது கலை நிகழ்ச்சி சேர்வாட்டம் ஆடுவோம். அதுலேருந்து மூணு நாள் வந்து அந்த சேர்வாட்டம் ஆடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கம்பம் வந்து எடுப்போம். கம்பம்ன்றது ஒரு அது ஒரு நிகழ்ச்சி, அது கம்பம் எடுத்துகிட்டு வந்து அது விற்போம். அதில் இருக்கும்போது அப்புறம் வந்து அம்மனை வச்சு நம்ம வந்து ஒரு தேர், உங்களுக்கு தெரியும், அந்த தேரை வச்சு கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு கடைச்சே ஒரு 8வது நாளில் ஒரு மஞ்சள் நீர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுது பண்ணுவோம். வீட்டுக்கு அந்த சாமி போவோம். அதான் கடைசி, அது அந்த கடைசி இது

0: அதோட கடைசி முடிஞ்சிடும்.
1: நேர்களே, பார்த்தீங்களா, ரொம்ப அருமையான விஷயமா இருக்குல்ல. ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் அவங்கவுங்க ஊர்லேருந்து வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே அந்த திருவிழாக்காக ஊருக்கு வருவாங்க. அந்த ஊரே வந்துட்டு அந்த திருவிழா வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்களும் போய் பாருங்கள் ஏற்காட்டில். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக வெங்கடாஜலம் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம இருக்காட்டில் 69 கிராமங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு கிராமத்திலையுமே நாட்டுப்புற பாடல், கும்மி பாடல், தெருக்கூத்து, நாடக கலைன்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு வராங்க ஏற்காடு மக்கள். கடைசியாக நான் செம்மணத்தம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த சின்னத்தாய் அக்கா விநாயகரை வச்சு ஒரு அருமையான கும்மி பாடலை பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசிச்சேங்க. நீங்களும் கேட்டு ரசிக்கணும் இல்லையா? இது உங்களுக்காக சின்னத்தாய் அக்கா பாடின அந்த பாடல்.
6: யாழேல குமியாலே நான் சாட்டு நெல் சேத்தேனம்மா, யாழேல குமியாலேலாம்

அம்மா நான் வழக்கடியிலே ஓடி போய் யாழேல கும்மியாலே நான் தளவாளத்தான் இலைய அறுத்தேன் யாழேல கும்மியாலேலாம் நான் பொடுக்காடியிலே ஓடி போய் யாழேல கும்மியாலேலாம் நான் புதவாளத்தான் இலைய அறுத்தேன் யாழேல கும்மியாலேலாம் நான் இருக்க நல்ல இலையும் விட்டு இலையில குமியாலேலாம் நான் கூறுக்க நல்லா நீர்த்த அளித்தேன் இலையில குமியாலேலாம் நான் சாதம் நல்லங்கள்ளி வச்சு இலையில குமியாலேலாம் நான் சுற்றி வந்து பருப்பும் விட்டேன் இலையில குமியாலேலாம் நான் சுழண்டு வந்து நெய்யும் விட்டேன் இலையில குமியாலேலாம் அடித்து

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மருத்துவம், சமையல், நம்பிக்கை மற்றும் மரபுன்னு சொல்லி எல்லாத்தோடையும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மூலிகை செடியை பத்தி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த செடியோட பேரு ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படின்றது தாங்க. இதை பொதுவா ரூ ஹெர்பாப் கிரேஷ் அருடா அப்படின்னுமே கூப்பிடுவாங்க. இந்த செடி மத்திய தரைக்கடல் பகுதிகளை தாயகமா கொண்டது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுசும் தோட்டங்கள்ல வளர்க்கப்படுது. ஏன் தெரியுமா? அழகான நீல பச்சை இலைகள், கடினமான வறண்ட சூழலையும் தாங்கக்கூடிய திறன் தான் அதுக்கு காரணம். ரூ செடியோட இலைகளை நசுக்கணும் அப்படின்னா ஒரு மிக வலுவான நறுமணம் வருங்க. அதனாலதான் இது சில நேரங்கள்ல பூச்சி விரட்டியாவுமே பயன்படுத்தப்பட்டது. பூனைகளுக்கு கூட இதோட வாசனை பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. பண்டைய ரோமானியர்கள் இந்த செடியை மருந்தா பயன்படுத்தினாங்க. விஷப்பாம்பு கடிக்கு, உடல்நல சிகிச்சைகளுக்கு இதை கலந்து குடிச்சதா பழைய பதிவுகள் சொல்லுதுங்க. சமையல்லையும் இந்த செடிக்கு ஒரு இடம் இருந்தது. கிரீஸ், இத்தாலி, மத்திய தரைக்கடல் நாடுகள் இங்கெல்லாம் வந்துட்டு இறைச்சியோட சாஸ், முட்டை உணவுகள், சில பாரம்பரிய பானங்கள்ல இந்த ரூ பயன்படுத்தப்பட்டது. ஆனா இது கசப்பான சுவை கொண்டதா இருக்குங்க. அதனால மிக குறைவாதான் பயன்படுத்தணுமா. ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த செடியை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுவலி, வாந்தி, கல்லீரல் பாதிப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமாங்க. அதனால மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த செடியை பயன்படுத்தக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் இதோட சாறு தோளில் பட்டதுக்கப்புறம் வெயிலில் நம்ம போனோம் அப்படின்னா தோளில் தீக்காய மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துமா. இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தாங்க. பிரேசில் மற்றும் சில யூத மரபுகளில் இந்த செடி கந்திருஷ்டிய தடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. வீடுகளில் வச்சாங்க, குழந்தைகளுக்கு பக்கத்தில் வச்சாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு சின்னமாக கருதப்பட்டது. இந்த செடி நமக்கு என்ன சொல்வது தெரியுமா? இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியும் ஒரு சக்தியை கொண்டது. ஆனால் அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு பயன்படுத்தணும். இயற்கை மருந்தாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கவனமாக கையாள வேண்டிய சக்தியாகவுமே இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட 1000 வருடங்கள் பழமையான பூர்வக்கோடி மக்களில் ஒருத்தங்களான பஞ்சுலுங் மக்களோட மொழி, இசை மற்றும் கலாச்சாரத்தை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண் தாங்க. பஞ்சுலுங் மொழி பாமான்யூங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்குது. ஆனால் இந்த மொழியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. சில சொற்கள் மிகவும் வலுவாக உச்சரிக்கப்படுது, சில சொற்கள் மென்மையாக ஒழிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொழியோட பாலினம் 4 வகைகளாக பிரிக்கப்படுதுங்க. ஆண்பால், பெண்பால், மரவாள், அலிங்கம். இது உலக மொழிகளில் மிகவும் அரிதான அமைப்பாக இருக்கு. பஞ்சுலுங் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு கிளாரன்ஸ் நதி, ரிச்மண்ட் நதி, பாலினா, தபுளம் மாதிரியான பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கு. 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் உயரத் தொடங்கினதுங்க. இதனால பழைய கடற்கரை குடியிருப்புகள் தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் பஞ்சுலுங் மக்கள் புதிய பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தாங்க. இயற்கை மாற்றத்தோடு வாழ கற்றுக்கிட்ட ஒரு குழுவாக அவங்க இருந்தாங்க. அவங்களோட கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்று தொடக்க விழா. புதிய இளைஞர்கள் சமூகத்தோட இணையறதுக்கு முன்னாடி வாலுங்குர்ரா அப்படின்ற சுத்தப்படுத்தப்பட்ட இடத்துல சடங்குகள் நடத்தப்பட்டதுங்க. அந்த நேரத்தில் பாடல்கள், நடனங்கள், பாரம்பரிய ஒளிகள் முழு இரவையுமே நிரப்பிடுச்சு. பஞ்சுலுங் மக்களோட இசைக்கருவிகளும் ரொம்ப தனித்துவமானதாக இருக்கும். யூகலிப்டஸ் இலைகளை ஊதி பறவை ஒளிகளை உருவாக்குனாங்க. கைத்தட்டிகள் மூலம் தாளத்தை அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈமு பறவைகளை வேட்டையாட ஈமு அழைப்பான் அப்படின்ற சின்ன டிட்ஜெரிடூ கருவியை பயன்படுத்தினாங்க. அதோட ஒளி உண்மையான ஈமுவோட குரல் மாதிரியே இருக்குமாங்க. இன்றைக்குமே பஞ்சுலுங் மக்கள் தங்களோட மொழியையும் புனித இடங்களையும் பாரம்பரிய சடங்குகளையும் பாதுகாக்க போராடிட்டு வராங்க. 2021 அவங்களோட பூர்வீக நில உரிமைக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் அங்கீகாரம் அளிச்சதுங்க. இந்த சமூகத்தோட கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? மொழி அப்படின்றது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, அது ஒரு மக்களோட உயிர், நினைவு, அடையாளம். மரபை காப்பாத்துறது அப்படின்னா நம்ம வரலாற்றை உயிரோட வச்சிருக்கிறது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் நிறையா நம்ம வந்து பார்த்துருப்போம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி பிப்புள் அப்படின்ற ஒரு ஆப் வந்துருக்குங்க. அதோட சிஇஓ சுரேஷ்குமார் அவருடைய ஒரு வெற்றி கதை தான் இன்னைக்கு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நான் வந்து சொல்ல போகிறேங்க. இவருடைய நேட்டிவ் திருச்சி. ஆரம்பத்தில் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு நல்ல சம்பளம். அதற்கப்புறம் ஒரு லட்சியத்தோடு இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்தை நம்ம வந்து உருவாக்கணும், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்கணும் அப்படின்றது இவருடைய எண்ணமாக வந்து இருந்ததுங்க. அதனால் இப்படி ஒரு விஷயத்த அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஆரம்பத்தில் ஒரு பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் அவருக்கு சம்பளம். அந்த வேலையில் ரொம்ப நல்லா வந்து போயிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் வேலையை வந்து விடுறாருங்க. அதாவது 2021 அவர் வந்து அந்த பிப்புள் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய கல்லூரிகள்லாம் இவர் வந்து பேசுவாருங்க. அப்படி பேசும்போது இங்கே இப்போ இருக்கிற சமூக வலைதளங்கள் மாதிரி நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒன்றை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட வந்து பேசுவார். அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் நாம்ளே இந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்துட்டு அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவருடைய அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்மளால் சாதிக்க முடியுமா, நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை எந்த ஒரு ஸ்டார்டிங்குமே வந்து இல்லாமல் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த இவருடைய கதை ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவருடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பீப்புள் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட சிஇஓ சுரேஷ்குமார் அவருடைய அந்த ஒரு வெற்றி கதை. எப்படி அந்த ஆப்பை வந்து அவர் உருவாக்கினார், அது எந்த அளவுக்கு வந்து அவர் வெற்றியாக கொண்டு வந்தார், அதாவது சமூக வலைதளங்கள் நம்ம பயன்படுத்துகிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீப்புள் அப்படின்ற இந்த ஒரு ஆப்புங்க. ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஆப் உருவாக்கினா நல்லாயிருக்குமே இந்தியாவிலேருந்து. நிறைய காலேஜுக்கெல்லாம் வந்து ஒரு பேச போகும்போது இந்த ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு ஆப்பை வந்து யாராவது உருவாக்கணும் அப்படின்னு. அப்புறம் காலங்கள் போக போக ஏன் இப்படி ஒரு ஆப்பை நாமளே உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து வருதுங்க. இப்போ இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததும் அதை பற்றி முழுமையாக ஸ்டடி பண்ணாமல் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் அது வந்து பாதிப்பாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுவதுமாக அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு இப்படி உருவாக்கினா என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிவிட்டு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிறுவனத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. ஆரம்பத்தில் 50 லட்சம் முதலீடை வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய ஃபண்டிங் வந்து கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி ஃபண்டிங் மூலிமா 40 கோடி வரைக்கும் வச்சு இந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவோ குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணுங்க, ஆனால் இவங்க சரியான ஒரு முறையில் அப்படி எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை ஆனால் திறமை இருக்குது அப்படின்னா அவங்களையுமே வேலைக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் வந்து கொடுத்து அந்த வேலையில நீடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவருடைய அந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: அறிவேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு

0: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
1: மே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. அவங்க கூட தினமுமே ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி இன்றைக்கி பெப்புல் அப்படின்ற ஒரு மீடியா, சோசியல் மீடியா, அந்த நிறுவனத்தோட சிஇஓ சுரேஷ்குமார் அவரோட வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதாவது சமூக வலைதளங்கள், நம்ம பயன்படுத்துகிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியே இந்தியாவிலேருந்து ஒரு ஆப் உருவாக்கணும் அப்படின்றது இவருடைய லட்சியம். அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான முதலீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபண்டிங் மூலிமா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை ரொம்ப நல்லா அவர் வந்து கொண்டு போகிறார். அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் ஒரு சேஃபாக சோசியல் மீடியா வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு எண்ணமாக வந்து இருந்ததுங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேருந்து அந்த ஒரு ஆப்புக்குள்ளார பயன்படுத்துகிற வரைக்கும் ரொம்ப ஒரு சேஃப்டியான விஷயங்களை கையாண்டு அந்த ஒரு ஆப்பை வந்து நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இந்த ஒரு ஆப் பயன்படுத்தினா எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த ஒரு நிறுவனத்தோட உண்மையான ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, அதாவது பொதுவாகவே ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன் அனுபவத்தோடு எடுப்பாங்க, கல்வி தகுதியெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஒரு நிறுவனத்தில் அவங்க வந்து அந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கும்போது திறமை இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு முன் அனுபவம் இல்லாதவங்களையும் ஒரு டிகிரி முடிக்காதவங்களையும் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் வந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமான சம்பளத்தில் வேலை கொடுக்கறது அவங்களுடைய நோக்கமாக வந்து இருந்திருக்குங்க. தொடர்ந்து இந்த ஒரு நிறுவனத்தோட வெற்றி கதை, அதற்கப்புறம் இவருடைய கதையையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787707 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பாடல்களை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் எந்த வரிசையில் வருது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா பிப்புள் அப்படின்ற நிறுவனத்தோட சிஇஓ சுரேஷ்குமார் அவருடைய அந்த ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துட்டுருக்கேங்க. அவருடைய நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி. திருச்சியிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர் சென்னைக்கு வந்து வராருங்க. சென்னையில் நார்மலாக ஒரு ஒர்க் வந்து போயிட்டுருக்காரு. நல்ல சம்பளம் வந்து இருக்குது. அவர் நினச்சிருக்கலாம் இதே ஒரு வேலையில் நம்ம வந்து இருந்துடலாம், ஏன்னா நல்ல சம்பளம் தான். அப்போ நிறைய காலேஜ்லாம் அவர் போய் பேசும்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாதிரி இந்தியாவில் ஒரு சேஃப்டியான ஒரு சமூக வலைதளம் வந்து உருவாகணும் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கே அந்த ஒரு ஐடியா வந்திருக்கு, ஏன் இதை நாம் வந்து பண்ணக்கூடாது, மற்றவர்களை வந்து பண்ணணும்னு சொல்கிற நாம்ளே இதை பண்ண என்ன அப்படின்னு. அப்படி அவர் நினச்சாலும் அது அவ்வளோ ஈஸியா அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஸ்டார்ட் கூட பண்ணிடலாம், ஆனால் மற்ற நிறுவனங்கள் மாதிரி மற்ற அந்த ஆப் மாதிரி புகழ்பெறது எவ்வளோ ஒரு கஷ்டம். எல்லாரையும் அதை யூஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த ரொம்ப வெற்றிகரமாக பண்ணவர் தான் சுரேஷ்குமார். திருச்சி தான் அவருடைய நேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிறந்த, அதாவது உலகின் தலைசிறந்த டெவலப்பர்கள் அப்படின்ற அந்த ஒரு விருதையும் வந்து ரீசண்டாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் பெற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சோசியல் மீடியா அப்படின்றப்ப அதில் நிறைய சேஃப்டி இல்லாத விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் இவங்க நடத்துகிற அந்த ஒரு பிப்புள் அப்படின்ற அந்த ஒரு ஆப் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி அப்படின்ற விஷயத்த முக்கியமாக கொடுக்குறாங்க. மக்கள் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள், ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். தினமுமே ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. அப்படி இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரொம்ப இளம் வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய முயற்சி, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகின் தலை சிறந்த டெவலப்பர்கள் அப்படின்ற ஒரு விருதையும் அவர் வந்து பெற்றிருக்காருங்க. அதே மாதிரி அவர் எடுத்த ஒரு முயற்சி பிப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறுவனம், அந்த ஒரு ஆப், சமூக வலைதளங்கள், நம்ம பயன்படுத்துகிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரி அதுவும் வந்து ஒரு ஊடகம். இப்போ அந்த ஊடகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன ஒரு ஸ்பெஷல் கொண்டு வரணும்னு அவங்க நினச்சதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சேஃப்டி, முக்கியமாக சேஃப்டி. அதே மாதிரி இப்போ அதில் வந்து நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷனோட, ஃபுல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸோட உள்ளார பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்கேம்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அவதூறுகள், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஸ்கேம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்பை அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அனுபவம் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்காம, நல்லா படித்தவர்களுக்கு வேலை கொடுக்காம, திறமை இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படிப்பை சார்ந்து மட்டுமே வந்து இருக்காது. ஓரளவுக்கு அந்த டிகிரிலாம் வாங்காதவங்களுக்கு கூட நிறைய டேலண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்படி அந்த டேலண்ட் எந்த மாதிரி டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து வேலைக்கு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி, மற்ற நிறுவனங்களில் கிடைக்கிறத விட ரொம்ப அதிகமான சேலரி கொடுத்து அவங்க அந்த ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக இவருடைய ஸ்டோரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.